ஆகச்சலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 9ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 16ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் செஞ்சு காம்போஜி.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹர்ட்ஸிலும், டிஆர்எம் என்மா அலைவரிசை 927 கிலோஹர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகா

0: இதுவரை வலம் வந்தது செஞ்சு காம்போஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: நீத்தார் பெருமை 3வது அதிகாரம் 9வது குறட்பா.
2: குணமென்னும் குன்றேறில் என்றார் வெகுளே கனவேயும் காத்தல் அரிது.
1: நற்குணம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்ற துறவியின் சினம் நிற்பது சிறுபொழுதே என்றாலும் எவர்க்கும் அதன் விளைவை தாங்குதல் முடியாது.
2: குணமென்னும் குன்றேறில் என்றார் வெகுளே கனவேயும் காத்தல் அரிது.
3: குறளமுதம் கேட்டீர்கள்.

இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 இறைமனம் கமழும் பாடல்களோடு ஆனந்தராகம். 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள்,

6:55 நாள் மலர், 7 மணிக்கு மலரும் காலை மலர். இதில் இளையோருக்கு விண்கல் குறித்த தொகுப்பு. தொடர்ந்து செய்தி செய்திகள். புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் எல் நீனோ என்ன செய்யும். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் டி ரமேஷ் அவர்கள் பங்குபெறும் நீரலை நிகழ்ச்சி. 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் சத்ரியன் தாஸ் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க நேயர்களின் விருப்ப பாடல்களோடு. பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று புரியாத புதிர் குறித்து தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு காவிய கானங்கள் தரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து அவர்கள் பங்குபெறும் நீர்முகம். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் மணப்பாறை பி அழகர் குழுவினரின் ஒயிலாட்ட பாடல்கள்.

மூன்று மணிக்கு இசைத்தூரல், நான்கு மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ண கோலங்கள், ஐந்து மணிக்கு பொன்மாலை, ஆறு மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் மாலை மணி 6:40 முதல் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனைக்கு இடையே 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திமடல், 7:15 தமிழில் செய்திகள், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள் கேட்கலாம்.

இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பி சுதர்சன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு என் சி மாதவ் அவர்கள் வயலின் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். காலை 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று உள்ளம் பெருங்கோயில் உரை வழங்குகிறார் கவிஞர் க புத்திரசிகாமணி அவர்கள். தொடர்ந்து அவையாரின் அமுத மொழிகள் உரை வழங்குகிறார் ராஜேந்திரன் அவர்கள். பகல் 12:10 சங்கீத சாரலில் குமார வயலூர் சி திருஞான சம்பந்தம் ஓதுவார் பாடியுள்ள பண் இசை பாடல்கள். மாலை 5:30 என் சி இஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலப்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில்

0: தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டுத்தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6 முதல் 3 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் காலை 6 மணி, பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம் கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை கிரியை யோகம் ஞானம்

என்று சொல்லுவார்கள். அந்த சரியே கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அண்ட சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள் அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக தேவாலயங்களாக மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள் ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர் மக்கள் பண்பட வேண்டுமானால் உள்ளம் திருந்த வேண்டுமானால் உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. அப்படிம்பார் நாவுக்கரசர், ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்லுவார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் நம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை, தேவாலயங்களை, கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம் அங்கு ஆண்டவனை, இறைவனை கண்ட நாம் பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும். உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகளை எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். காயமே கோயிலாக கடி

இந்த காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில், ஆனால் நம்முடைய உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்திலே திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லிச் செல்வார். உள்ள

0: காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வெற்றிக்கான தனி ரகசியம் என்று எதுவும் இல்லை. இது முன்னேற்பாடு, கடின உழைப்பு, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள இவைக்கான பிரதிபலன்தான். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் அங்கே நம்மால் செய்யக்கூடிய வெற்றியடையக்கூடிய ஒன்று என்று நிச்சயம் இருந்து கொண்டே இருக்கும்.

புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் கோவை சவுந்தரராஜன் குரலில்.

வாழ்க்கை சில நேரம் நமக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்கும் போது அதை நாம் நம்முடைய பிரச்சனை என நம்பிக்கொள்கிறோம். அதற்கு மாறாக அது நமக்கான அனுபவம், நமக்கான தெளிவு, நமக்கான நம்பிக்கை, அமைதி என்ற உணர்வுகளை ஏற்படும் வகையில் எண்ணிக்கொண்டால் வாழ்க்கை மிக அழகானதாக மாறும். தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் ஷாகுல் ஹமீத் குரலில்.

உலகத்தில் மிக சவாலானது இது தெரியுமா? நம்மை பற்றிய பிறரது கற்பனைகளோடு நாம் போராடுவதுதான். இறைமனம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் சாரா நவ்ரோஜி குரலில்.

கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் நம்மிடம்தான் உள்ளது. இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உழவர் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 16 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. ஒவ்வொரு விதைப்புமே ஒரு புதிய நம்பிக்கையோட தொடக்கமாதான் கருதப்படுது. அந்த வகையில இப்ப இருக்க இளம் தலைமுறையினருக்கு விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழிலும் தான்

அவங்களோட எதிர்காலத்தையும் அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு அடித்தளமா கருதுறாங்க. அதனால நிறைய இளைய தலைமுறையினர் விவசாயம் சார்ந்த தொழில தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்கவிருப்பவர் சேலம் ஓமலூர் எம் கோகிலா அவர்கள். பட்டதாரியான இவங்களுக்கு கோழி வளர்ப்புல ஒரு

0: கோழி வளர்ப்புல ஒரு அலாதியான ஈர்ப்பு ஏன் எப்படி வந்தது தெரிஞ்சுக்குவோமே.
1: வணக்கம்மா கோகிலா.
2: வணக்கம் சார்.
1: ரொம்ப யங் ஏஜா இருக்கு உங்களுக்கு, என்ன படிச்சிருக்கீங்க, உங்க வயது என்னமா?
2: சார் என்னோட வயது 28. நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க சார்.
1: எப்போ முடிச்சீங்க
2: சார்? 2019 முடிச்சிருந்தீங்க.
1: நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை உங்களுக்கு எப்படி வந்ததுங்க?
2: சார் எனக்கு இயற்கை சார்ந்த தொழில்ன்றது எப்போல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒண்ணுதான். நான் அது ஓரியன்டா படிக்கல, மேபி படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது நமக்கு பார்ட் டைம்ல இன்கமாவும் இருக்கணும், இயற்கை சார்ந்த தொழிலாவும் இருக்கணும் அப்படிங்கும் போது நான் இந்த கோழி வளர்ப்பை சூஸ் பண்ணிங்க சார். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஆட் பார்த்திருந்தேன், இந்த மாதிரி கோழி வளர்ப்புக்கான ட்ரைனிங் யூடிஆர்சியில கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்ட இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க சார்.
1: சேலத்துல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய பியூடிஆர்சி வெட்டினரி யூனிவர்சிட்டி ட்ரைனிங் ரிசர்ச் சென்டர், அங்கதான் வந்து நீங்க பயிற்சிக்கு போறீங்க?
2: ஆமாங்க சார், 25 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கத்துக்கிட்டேங்க சார். எப்படி வளர்க்கணும், அதனோட வெயிட் கெயின் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இங்க கத்துக்கிட்டேன்.
1: பயிற்சி எடுத்த உடனே நீங்களே கோழி குஞ்சு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சீங்களா, எப்படிங்க?
2: இந்த மாதிரி வளர்க்கணும் ஐடியா 1 மந்த்க்கு முன்னாடி தான் வந்திருந்தது. 1 மந்த்க்கு அப்புறம் தான் இந்த ட்ரைனிங் ஆட் மூலியமா பார்த்து வந்து அட்டன் பண்ணேன். அந்த பீரியட்லயே நான் ஒரு 20 கோழி வந்து சரௌண்டிங்ல வாங்கி வளர்த்துட்டு இருந்தேங்க சார். அப்புறம் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண உடனே எனக்கு சில வழிமுறைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 80-100 கோழிகள் கிட்ட வளர்ந்துருக்குங்க சார்.
1: இப்போ நீங்க பயிற்சி முடிச்ச உடனே உங்களுக்கு ஏதாவது கோழி குஞ்சுகள் இலவசமா கொடுத்தாங்களா, அது மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா? ஏன்னா பயிற்சி முழுக்க இலவசமா எடுத்திருக்கிறீங்க. சில பேர் பயிற்சி முடிச்ச உடனே சரி கொஞ்ச நாள் கழிச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு போவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல வேற ஏதாவது வேலை வரும், இதை மறந்துருவாங்க. அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இவங்க தொடர்ச்சியா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுத்தாங்களா?
2: ட்ரைனிங் முடிச்சு 1 மந்த்க்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு 12 கோழி குஞ்சுகள் இலவசமா கொடுத்திருந்தாங்க.
1: என்ன கோழி குஞ்சு கொடுத்தாங்க?
2: அசில் தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் கொடுத்திருந்தாங்க.
1: எத்தனை நாள் குஞ்சா கொடுத்தாங்கம்மா?
2: 30-40 நாள் இருக்கும்.
1: அப்ப பரவாயில்ல, அது வந்து கொஞ்சம் ஓரளவு சேதாரம் குறைவா இருக்கும். ஏன்னா ரொம்ப குஞ்சா வளர்த்த சேதாரம் இருக்கும்னு சொல்றாங்க, அப்படியா?
2: ஆமாங்க சார், உண்மைதான். ஏன்னா அது ஹீட், அதுக்கான உணவு எல்லாம் நம்ம கரெக்டா பராமரிச்சோம்னா சேதம் கொஞ்சம் குறைவா இருக்கும், பராமரிப்பு இல்லைன்னா சேதம் அதிகமா இருக்குங்க சார்.
1: இப்ப இந்த அசில் தவிர என்னென்ன கோழி ரகங்கள் நீங்க வச்சிருக்கீங்க?
2: பெருவடை, தூய சிறுவடை, இது எல்லாமே இருக்கு.
1: நாட்டுக்கோழி வளர்ப்பதுலதான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் போட்டுருக்கு?
2: ஆமாங்க சார், அதனோட கறி ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கஸ்டமர் வந்து நம்ம கிட்டே கேட்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போறவங்க அடிக்கடிக்கு ரிட்டர்ன் கேட்கும் போது நிறைய வளர்த்து கொடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா வரும்.
1: தீவன மேலாண்மை எப்படிங்க?
2: உலர் தீவனம் நிறைய கொடுப்பீங்க சார். இப்ப மக்காச்சோளம் நம்ம காட்டிலேயே பயிர் பண்ணிருக்கோம், கம்பு, ஆரியம், நாங்களே வந்துட்டு ஒரு ரேஷியோல கலந்து கோழிகளுக்கு கொடுப்போம் சார்.
1: கலப்பு தீவனத்தை நீங்களே தயாரிக்கிறீங்களா?
2: சார், இப்ப கோதுமை, மக்காச்சோளம், கம்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான அளவுலங்க சார். அதுக்கப்புறம் வந்து கருவாட்டத்தூள் கொஞ்சம் படியான அளவு, கால்சியம் கொஞ்சம், தாது உப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு, என்னென்ன ரேஷியோல எவ்வளவு கலக்கணும்னு சொல்லி பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க சார். காலையில கொடுத்துருவேன், மதியம் வந்துட்டு அந்த வெயில் டைம்ல வந்து நம்ம கீரைகள் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ஜூசியாவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தாவும் இருக்குன்றாலும் மதிய டைம்ல கீரைகள் கொடுப்பேங்க சார். ஈவினிங் டைம்ல நம்ம எப்பவும் போல உள்ள தீவனம் கொடுக்கறது தான்.
1: இப்ப வந்து தடுப்பூசி கொடுப்பது அப்படின்றது வந்து கோழிகளுக்கு ரொம்ப முக்கியம்.
2: ஆமாங்க சார்.
1: ஆனா சில பேர் நாட்டுக்கோழி வளர்க்கறவங்க நான் எதுவும் கொடுக்கறது இல்ல, அது நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தைரியமா இருக்கிறவங்கள நான் பாத்திருக்கேன். கோகிலாவோட தைரியம் எந்த அளவுக்குங்க? அவங்க தடுப்பூசி எல்லாம் கொடுக்குறாங்களா, இல்ல என்னென்ன தடுப்பூசி எந்த காலகட்டத்தில் கொடுக்குறாங்க கொஞ்சம் நினைவுபடுத்துங்களா?
2: இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10-15 அந்த மாதிரி கோழி வளர்க்கும் போது நமக்கு தடுப்பூசியோ எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம 80-100 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது நம்ம கண்டிப்பா தடுப்பூசி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 7 நாளுக்குள்ள நம்ம F1 அப்படிங்கிற சொட்டு மருந்து கண்ணில் கொடுப்போங்க சார். 14 நாள்ல வந்துட்டு அம்மை தடுப்பூசி மருந்து அது கொடுக்கலாங்க சார். 2 மாத காலத்துல வந்துட்டு ராணிக்கட் தடுப்பூசி கொடுக்கலாம்.
1: இப்ப 80-100 ஒரு 100 கோழி குஞ்சு இருக்குன்னு சொன்னீங்க, சிறுவிடை பெருவிடை, இது வந்து எத்தனை கோழி குஞ்சுல சேதாரம் போக இந்த 80-100 மிச்சமாச்சுங்க, அதை சொல்லுங்க
2: சார். என்னோடது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2-3 மந்த் முன்னாடி அவைத்துல கிட்டத்தட்ட 50-65 கோழி குஞ்சுகள் பறிச்சது. சேதாரம் மட்டுமே பார்த்தோம்னா எனக்கு பாதிக்கு மேல ஆயிடுச்சு, 35 கிட்ட. ஏன் அப்படின்னா அந்த அம்மை தாக்கத்தினால கோழி குஞ்சுகள் கொஞ்சம் இறந்துருச்சுங்க சார். வெயிலோட தாக்கம் இப்ப 2-3 மாசத்துக்கு முன்ன, அதுக்கப்புறம் சளினாலையும் நிறைய இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தடுப்பூசி அதெல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப வந்து பரவாயில்லையா இருக்குங்க சார். இந்த டைம் அவையும் பறிச்சதுல எனக்கு எதுவும் சேதாரம் ஆகல.
1: இத்தனை சேவல் இருக்கலாம், இத்தனை பெட்டை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கணக்கு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? 90 கோழி இருக்குன்னு வச்சுப்போம், சராசரியா 90ல எத்தனை பெட்டை இருக்கு, இத்தனை சேவல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கீங்களா? எப்படிங்க?
2: 8 பெட்டை கோழிகளுக்கு வந்துட்டு ஒரு சேவல், இல்லாட்டி 10 பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் இருக்கலாம் சொல்லி சொல்லிருக்காங்க சார். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சேவல் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு. ஏன் அப்படின்னா சரௌண்டிங்ல நமக்கு பண்டிகை திருவிழாக்கள்ல சேவல் அதிகமா விருப்பப்பட்டு வாங்குறதுனால எங்கிட்ட சேவல் கொஞ்சம் எப்பவுமே டிமாண்ட் இருக்குங்க சார். நான் வளர்த்துக்கு தான் வருவேன், சேல் ஆயிட்டே இருக்கும். சோ அதனால இவங்க சொன்ன ரேஷியோக்கு கிட்டத்தட்ட
1: 1:1 இருந்தா போதும். சரிங்க, இந்த பெட்டை கோழியை பொறுத்த வரைக்கும் எப்ப அது முட்டையிட ஆரம்பிக்குதுங்க, எப்படி இருக்கு? ஆரம்பத்துல முட்டை கம்மியாக தான் இருக்கும்னுவாங்க, சில சமயத்தில் அது ஓடு ரொம்ப மெல்லிஸாக இருக்குது உடஞ்சி போகுதுன்னுவாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்
2: சார். நம்ம கொஞ்சம் கால்சியம் ரிச் ஃபுட்டு கொடுத்தோம்னா அந்த மாதிரி

0: ப்ராப்ளம் எதுவும்
1: சரி,
0: நமக்கு.
1: கடற்கரை ஓரமாக நான் கேட்டிருக்கேன், கிளிஞ்செல்லாம் கூட கொண்டு போடுவேன் சார், அது
0: ஆமாம் சார்,
1: சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடற்கரை இல்லை, சேலத்தில் மோகனூரில்
0: ஆமாம்
1: என்ன பண்ணுவீங்க?
0: சார், நான் வந்துட்டு அந்த சுண்ணாம்புத்தூள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொடுப்போங்க சார். அப்புறம் மக்காச்சோளம் மீனை கொடுப்போம். அது இல்லாமல் மாதுளம்பழ தோலில் வந்து செலினியம் சத்து இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் அரைச்சி கொடுப்பேங்க சார். அப்புறம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் நிறைய இருக்கும், வெயில் காலத்தில் அந்த முருங்கை விதையெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அதை அரைச்சி அதனோட உணவு தீவனத்தில் கலக்கி கொடுப்பேன். இந்த மாதிரி இரும்பு சத்து உள்ள பொருட்களும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க சார். அதே மாதிரி தினமும் முட்டையிடும், முட்டையும் அந்த மெல்லிசாகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க சார், ஸ்ட்ராங்காக இருக்கும்.
1: தினந்தோறும் ஒரு வருமானம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புல.
0: கண்டிப்பாங்க சார், நம்ம அது ஒரு ஏடிஎம் தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு டக்குன்னு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா ஒரு 2-3 கோழி எடுத்துட்டு போனோம்னா போதும், நம்ம கைக்கு 2-3 தௌசண்ட் வந்துடும்.
1: கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும்.
0: ஆமாங்க சார், வேற வழி இல்லை, இல்ல கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இப்ப மந்த்லி வருமானம்னா நம்ம அப்ப அந்த 10 டேஸ்ல செலவு பண்ணிடுவோம். இப்ப கோழியா இருக்கும் போது நமக்கு எப்ப தேவையோ அப்ப சேல் பண்ணிட்டு அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல இன்கம் முறை.
1: அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்களா, பாரம்பரியமா விவசாயி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டுல மாடு இருக்கும், இந்த கோழி இருக்கும், ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி. அதாவது வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாடு கோழி பாத்துக்கிட்டு ஒரு உபரி வருமானத்தை வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்தோம். இது கொஞ்சம் மாறி இருக்கு, ஏன்னா பராமரிப்புன்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு மாடு வளர்ப்புல அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது கோழி வளர்ப்புல அவ்வளவு பராமரிப்பு இல்லையா
0: அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சார், பராமரிப்பு இருக்கணும். ஏன்னா நம்ம அப்பப்ப மருந்து முறைகள் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைங்களா.
1: கொஞ்ச நேரம் பார்த்தா போதும்,
0: காலையில ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம்,
1: வீட்டையும் பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு உபரி வருமானமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு.
0: இதுவே மெயின் வருமானமா வரணும் அப்படின்னா நம்ம ஒரு 400 to 500 கோழிகள் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மெயினா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்ம டைம் வந்து கூடுதலா செலவு பண்ற மாதிரி இருக்குங்க சார்.
1: இந்த கோழி வளர்ப்புல ஒரு ஆர்வம் உங்க கண்கள்லயே அந்த ஒரு ஆர்வம் தெரியுது.
0: ஆமாங்க சார், இன்னும் நான் பெருசா பண்ணணும்,
1: பெருசா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது.
0: இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகளை, முட்டை, இறைச்சி விரும்பி சாப்பிடுறவங்க இப்ப அதிகமாகறாங்க.
1: ஆகவே மக்களே, கோகிலா சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க, நாட்டுக்கோழி இறைச்சி சாப்பிடுங்க.
0: 70 கலோரி கிடைக்குங்க சார் நமக்கு.
1: ஒரு முட்டை இல்லையா?
0: ஒரு முட்டை இல்ல. இறைச்சி பார்த்தோம்னா ஒரு கோழில எடுத்துக்கிட்டோம்னா 1800 to 1600 கலோரி இருக்குங்க சார், நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. 1 kg இல்ல சொல்றேன்னா.
1: ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களுடைய கைபேசியை நான் நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அவங்க கோகிலாவை தொடர்பு கொண்டு பேசட்டும். கோகிலா அவர்களின் கைபேசி 78 24 91 73 48. மீண்டும் ஒரு முறை எம் கோகிலா அவங்களுடைய கைபேசி 78 24 91 73 48.
2: இதுவரை சேலம் ஓமலூர் எம் கோகிலா அவர்களின் கோழி வளர்ப்பு அனுபவங்களை கேட்டீர்கள். யார் உன்னை கைவிட்டாலும் நீ கற்ற தொழில் உன்னை ஒரு நாளும் கைவிடாது அப்படின்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அத உணர்த்தும் விதமா அமைந்தது இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதை. நிகழ்ச்சியில் இனி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இன்று விஷமில்லா விளைச்சலுக்கு வளமான இயற்கை விவசாயம் குறித்த ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற ஆர்வமுள்ளோர் மேலும் தகவலுக்கு 0431 என்ற முனைப்போடு 296-28-54 மற்றொரு எண் 99-42-44-97-86 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்ட

0: இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம்

0: விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும், விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: முதுபெரும் சுதந்திர போராட்ட வீரர் தாதாபாய் நவ்ரோஜியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1917. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குவதற்கு உதவியதோடு அதன் தலைவராக 1886 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1867 இவர் வெளியிட்ட வறுமையும் இந்தியாவில்

பிரிட்டிஷ் ஆட்சியும் புத்தகம் இங்கிலாந்திலும் அதிர்வுகளை உருவாக்கின. விடுதலை இயக்கம் நாடு முழுவதுமான பேரியக்கமாக உருவாவதற்கான அடித்தளத்தை அமைத்த தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய தேசியத்தின் பிதாமகர், விடுதலை இயக்கத்துக்கு வித்திட்டவர் என மகாத்மா காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் கதை இலக்கியத்திற்கு புத்துயிர் தந்த புதுமை பித்தனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1948. கதைக்களத்தை தேர்வு செய்வதிலும் அதை சொல்லும் முறையிலும் புனை பெயருக்கேற்ற புதுமை செய்தவர் அவர். ஒரு நாள் கழிந்தது, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், காஞ்சனை உள்ளிட்ட இவருடைய படைப்புகள் என்றும் ரசிக்கத்தக்கன. எழுத்தாளர் விந்தனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1975. பார்த்திபன் கனவு, குழந்தைகள் கண்ட குடியரசு உள்ளிட்ட படங்களுக்கு வசனம் எழுதியதோடு புத்தக பூங்கா என்ற பெயரில் ஒரு பதிப்பகம் தொடங்கி சாண்டில்யன், ஜெயகாந்தன், கானாசு போன்றோரின் நூல்களை வெளியிட்டார் விந்தன். கானகக் கலைஞன் மா கிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1912. தமிழில் சுற்றுச்சூழல் தொடர்பான படைப்புகளுக்கு முன்னோடி இவர். பறவைகளும் வேடம் தாங்கலும், மழைக்காலமும் குயிலோசையும் உள்ளிட்டவை மா கிருஷ்ணனின் படிக்க வேண்டிய நூல்கள். உலகப் புகழ்பெற்ற வேதியியல் விஞ்ஞானி CNR ராவ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. பாரத ரத்னா விருது பெற்ற மூன்றாவது விஞ்ஞானி என்ற பெருமைக்குரிய இவர் பிரதமரின் அறிவியல் ஆலோசனை குழுவின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியுள்ளார். நாட்டின் இருசக்கர வாகன முன்னோடி நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான ராகுல் பஜாஜ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938. தேசபக்தரும் தொழில் அதிபருமான ஜம்னாலால் பஜாஜின் பேரனான இவர் பொருட்களை தயாரித்தோம் விற்றோம் என்பதுடன் திருப்தியடையாமல் வளர்த்தெடுத்த சமூகத்துக்கு லாபத்திலிருந்து கணிசமாக செலவிட்டவர். பழம்பெரும் இயக்குனரும் கதாசிரியருமான சித்ராலயா கோபு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. கல்யாண பரிசு, காதலிக்க நேரமில்லை உள்ளிட்ட பல படங்களில் கதாசிரியராக பணியாற்றியதோடு காசேதான் கடவுளடா படத்தின் மூலம் இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தவர் கோபு. ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கங்களை குவித்த நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1985. இளம் வயதில் கவனச்சிதறல் நோயிலிருந்து மீள நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டார். பின்னாளில் 5 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற இவர் வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை 28, அதில் தங்கப்பதக்கங்கள் மட்டும் 23. தினமும் இரவு 8 மணி நேர தூக்கம், பகலில் 6 மணி நேர நீச்சல் பயிற்சி, பிற்பகல் தூக்கம், எப்போதும் அடுத்த இலக்கை பற்றியே சிந்தனை, அதுதான் தன் வெற்றியின் ரகசியம் என்கிறார் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். பின்னணி பாடகி ஜனனி பரத்வாஜ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1989. இவர் தனது தந்தை பரத்வாஜ் இசையமைப்பில் பல பாடல்களை பாடியுள்ளார்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம ஒரு நல்ல விஷயத்த செய்யவே வேணாம், இல்ல செய்ய வரல, தைரியமே இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கையில இன்னொருத்தவங்களோட ஒரு அன்பான பேச்சு, அன்பான அணுகுமுறை நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட ரொம்பவும் பிடிக்க வைக்கும். இந்த உலகமே இயந்திரங்களால இயங்கினாலும் நம்ம மனசெல்லாம் உணர்வுகளால தானே இயங்கிட்டு இருக்கு. அதனால நம்ம பேச்சுல எப்பவுமே ஒரு இனிமையை வச்சுக்கலாம், ஒவ்வொரு நாளையும் நமக்கானதான் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி திருச்சி FM Rainbow 102.1 மலரும் இது காலை மலர்.

0: கேட்டிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இளையோருக்கு. வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. இன்னைக்கு நாம பேச போற தகவல் பலருக்கு தெரிந்த சிலருக்கு தெரியாத ஒரு விண்வெளி விசித்திரம்னே சொல்லலாம். இரவு நேரங்கள்ல நம்ம வானத்தை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஒளி கீற்று பயங்கரமான வேகத்துல வானத்தை கீறிக்கிட்டு போகும். அதை பார்த்த உடனே நம்மள பல பேரு அடடா நட்சத்திரம் விழுது பாரு, சீக்கிரமா கண்ண மூடி ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நண்பர்களே, அது உண்மை கிடையாது. விண்வெளியில கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்துல இருக்கிற பிரம்மாண்டமான நட்சத்திரம் எப்படி விழும்? அப்படி விழுந்தா பூமி தான் தாங்குமா சொல்லுங்க பாப்போம். வானத்திலிருந்து விழுறது நட்சத்திரமே கிடையாது, அதுதான் விண்வெளியின் விசித்திரமான விண்கள். இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நாம பேச போற விஷயம் என்னன்னு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இளையோருக்கு நிகழ்ச்சியில விண்கற்களை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு June 30 உலகம் முழுவதும் உலக விண்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நீங்க கேட்கலாம், இந்த விண்கற்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு. அதற்கான காரணம், சரித்திரத்தையே மாற்றி அமைக்க கூடிய சக்தி இந்த விண்கற்களுக்கு இருக்குன்றது தாங்க. சுமார் 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியை தாக்கிய மிகப்பெரிய விண்கள் டைனோசர்களுடைய அழிவுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு பெரும்பாலான அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அவ்வளவு ஏன், நம்ம பக்கத்து மாநிலமான மகாராஷ்டிரால இருக்கிற புகழ்பெற்ற லோனார் ஏரி எப்படி உருவானதுன்னு தெரியுமா? சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளியிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய விண்கள் பூமியை பலமா தாக்குனதுனால உருவான பிரம்மாண்ட பள்ளம் தாங்க நாளடைவில் ஒரு அழகான ஏரியா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடலாம், சரி இந்த விண்கற்கள் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு. விண்வெளி அறிவியல எளிமையா சொல்றேன், கேளுங்க. நம்ம பேரண்டத்துல பூமி செவ்வாயின்னு பெரிய பெரிய கோள்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த விண்வெளியில ஏகப்பட்ட குட்டி குட்டி பாறை துண்டுகளும் உலோக துண்டுகளும் யாருடைய கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கும். செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பகுதி இருக்குங்க, அத விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் விண்கல் வளையம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் விண்கற்கள் அதிகமா காணப்படும். இப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கிற சில குட்டி பாறைகள் தடம் மாறி நம்ம பூமி பக்கத்துல வரும்போது நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை சும்மா இருக்குமா, வா வான்னு காந்தம் போல அதை தம் பக்கம் இழுத்துடும். அப்படி பூமிக்குள்ள இருக்கிற வளிமண்டலத்துல அந்த பாறைகள் நுழையும் போது காற்றோட ஏற்படுற உராய்வு காரணமா பயங்கரமா சூடாகி எரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு வானத்துல ஒரு அழகான ஒளிக்கீற்று மாதிரி தற்காலிக வெளிச்சமா தெரியுது. இததான் நாம விண்கள் பொழிவு அப்படின்னு சொல்றோம். பாறாங்கள்லாம் வானத்திலிருந்து விழுதுன்னு சொல்றீங்க, அப்ப பூமிக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு நீங்க பயப்படுறது எனக்கு கேக்குது. பயப்படாதீங்க நண்பர்களே, பெரும்பாலான விண்கற்கள் வளிமண்டலத்திலேயே எரிஞ்சு சாம்பலாகிடும். ஒரு சில பெரிய பாறைகள் மட்டும்தான் முழுமையா எரியாம பூமியோட மேற்பரப்புல வந்து விழும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த விண்கற்கள் சாதாரண பாறைகள் கிடையாது, நம்ம விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய புதையல். ஏன்னா நம்ம சூரிய குடும்பம் உருவாகி சுமார் 460 கோடி வருடங்கள் ஆகுதாம். அந்த ஆதி காலத்துல, அதாவது சூரிய குடும்பம் உருவான அந்த ஆரம்ப காலகட்டத்துல எஞ்சிய பொருட்கள் தான் இந்த விண்கற்கள். இதை எடுத்து பரிசோதனை பண்றது மூலமா பூமி எப்படி உருவாச்சு, விண்வெளியில என்னென்ன அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கு, பேரண்டத்தின் ரகசியங்கள் என்னென்னு எல்லாத்தையும் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. சில விண்கற்கள்ல இரும்பு நிக்கல் போன்ற விலைமதிப்புள்ள தாதுக்கள் கூட நிறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, மிக சிறிய அளவிலான விண் துகள்கள் தினமும் நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குதாம். ஆனா அது எல்லாம் வளிமண்டலத்திலேயே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறதுனால நமக்கு தெரியறதில்ல. சரி, விண்கல் தினம் கொண்டாட இந்த June 30 ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி மனித வரலாற்றையே உலுக்கிய ஒரு அதிரடி பின்னணி இருக்குங்க. 1908 இதே June 30 அன்னைக்கு ரஷ்யாவில இருக்கிற துங்குஸ்கா அப்படின்ற அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு பிரம்மாண்டமான விண்பொருள் வான்வெளியிலேயே வெடிச்சு சிதறிச்சான். அதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னா, பல கிலோமீட்டர் சுற்றளவுல இருந்த சுமார் 8 கோடி மரங்கள் மொத்தமாவே வேரோட சாஞ்சு சாம்பலாயிடுச்சு. மனித வரலாற்றிலேயே பதிவான மிகப்பெரிய விண்வெளி தாக்கம்னா அதுதாங்க. அதிர்ஷ்டவசமா அது மனிதர்கள் இல்லாத காட்டு பகுதி அப்படின்றதுனால அதிகமான உயிர் சேதங்கள் எதுவும் ஆகல. அந்த பயங்கரமான சம்பவத்தை உலகிற்கு நினைவூட்டவும் விண்கற்கள் பற்றின விழிப்புணர்வை மக்கள் கிட்ட உருவாக்கவும் தான் இந்த June 30 உலக விண்கல் தினமா கடைபிடிக்கிறோம். எனவே வானத்தை ரசிப்போம், பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நம்ம தாய் மண்ணின்

0: அறிவியலை நேசிப்போம். இன்றைய இளையோருக்கு நிகழ்ச்சியில உங்களோடு விண்கற்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் காயத்ரி.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹா

0: ரோமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷிட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷிட் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயக மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார்.

நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகேயுள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை அடுத்ததா இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறதுக்கு வந்துருங்க. 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு. அப்புறம் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.73 அடியா இருக்கு. அதுக்கப்புறமா ஆபரண தங்கம் 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 245 ரூபாயாகவும் விற்பனையாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு விளைநிலம் பாதுகாப்பு திட்ட பயிற்சியோட கடைசி நாள் இன்னைக்கு. இந்த பயிற்சியில வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், வேளாண் விஞ்ஞானிகள் கலந்துக்க இருக்கிறாங்க. அதனால இந்த முகாம்ல விவசாயிகள் கலந்துட்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெறலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருச்சி திருவரம்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் நீரடி மாணவர் சேர்க்கைக்கு இன்னைக்கு கடைசி நாள். இது பத்தின தகவல்கள் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா திருச்சி திருவரம்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தை நேர்லையோ இல்லைனா 90-42-41-48 அப்படிங்கிற அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியான விண்ணப்பதாரர்கள் awards.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.

0: பயணம் செய்யும் போது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். உடல் நலனை மேம்படுத்துறதுக்கு இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை கேக்குறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். மார்பக புற்றுநோய் வரத்துக்கான காரணங்கள் என்ன, அதை முன்கூட்டியே கண்டறியறதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்?
1: பெண்கள்ல வரக்கூடிய கேன்சர்லயே மிக அதிகமான பாதிப்புக்கு உள்ளாரது பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் தான். இன்னைக்கு இந்தியால நம்பர் ஒன் கேன்சர்ஸ் இன் ஃபீமேல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மார்பக புற்றுநோய். இந்த மார்பக புற்றுநோய் யாருக்கு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள்ல வயது கூட கூட அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. ஸோ ஏஜ் ஆகிறாங்க, 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் ஆச்சுன்னா அந்த ஏஜே ஃபர்ஸ்ட் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நல்லி பேரஸ்ன்னு சொல்லுவோம், குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. மூணாவது விஷயம், முதல் குழந்தையே ஒரு 30 வயசுக்கு மேலே தான் அவங்க கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் அந்த ரிஸ்க்கு கூட. ஏர்லி மெனார்க்கி லேட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், சீக்கிரமாகவே ஏஜ் அட்டைன் பண்ணாலோ இல்லை மெனோபாஸ் 50 தாண்டி 55 வயசு வரைக்கும் போனாலோ அந்த உடம்புல அந்த மார்பகத்தில் ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு வந்து அது உட்படுத்தப்படுது, அதனாலையும் அந்த வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி. அடுத்து வந்து கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அதாவது பிரெக்னன்சி அவாய்ட் பண்ணுறதுக்கான சில மாத்திரைகள் எடுத்துப்பாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கூட. இல்லை ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறாங்க யாராவது அந்த மாதிரின்னு பார்க்கும்போதும் இந்த ரிஸ்க் வந்து கூட. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து காரணமாக இங்கே பார்க்குறோம். சில பேருக்கு வந்து ஃபேமிலியில் ரன் ஆகும், அதாவது குடும்பத்திலேயே சில பேருக்கு வந்து கேன்சர்ஸ் வந்து முக்கியமாக மார்பக புற்றுநோயும் ஓவரியில் வரக்கூடிய சினைப்பை கேன்சரும் ஃபேமிலியில் ரன் ஆகலாம். இதோட சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10% தான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில் கேன்சர்ஸ், அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து பாட்டிக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா அடுத்தவங்க பொண்ணுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு 5-10% தான் இந்த ஃபேமிலியல் கேன்சருக்கோட ரிஸ்க் இருக்குது. சிம்டம்ஸ் என்ன இருக்கும் மார்பக புற்றுநோயின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது கட்டியாக வர்றது தான் ஃபஸ்ட்டு சிம்டமே. ஸோ இந்த கட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பெயின்லெஸ், அதாவது மார்பகத்தில் புதுசாக ஒரு கட்டி வந்து இருக்குது அப்படின்னு நம்ம அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கணும். இது சாதாரண கட்டிலேருந்து கேன்சர் கட்டி வரைக்கும் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ ஒரு கட்டி வந்து ரொம்ப பெருசாகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பகமே பெருசாக இருக்கும் இல்லை அக்கில் நெறிக்கட்டி வரும் அந்த ஸ்டேஜுக்கெலாம் போனால் தான் மற்ற சிம்டம்ஸ் வரும், லைக் பெயின் வரலாம், கையில் வீக்கம் வரலாம், இல்லை மற்ற உறுப்புக்கெல்லாம் பாதிச்சதுன்னா அது ரிலேட்டடான சிம்டம்ஸ். ஸோ மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி தான் ஃபஸ்ட்டு சிம்டமே. இது சின்ன வயசுலேயே கூட இப்போ நாங்கள் மார்பக கேன்சர்லாம் பார்க்குறோம். ஸோ ஏஜை பொறுத்து அந்த கட்டியோட தன்மை என்ன அப்படிங்கிறத மருத்துவர் பரிசோதனை செய்வாங்க. ஸோ ஒரு கட்டியோடு வர்றவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து நாங்கள் வந்து பயாப்சின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக சத பரிசோதனை எடுப்போம். மேமோகிராம்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட், மார்பகத்துக்குள்ள ஸ்பெஷல் எக்ஸ்ரே இருக்குது, வேற எங்கேயும் பரவிருக்கான்னு பார்க்கறதுக்கான சிடி ஸ்கேன் இல்லைனா பெட் ஸ்கேன், இதை வச்சு தான் அவங்களோட ஸ்டேஜ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுவோம். மார்பக கேன்சரும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய அட்வான்சஸ் வந்துட்டதுனால கம்ப்ளீட்டாக குணப்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர். மார்பக கேன்சர் வந்த எல்லாருக்குமே மார்பகத்தை அகற்றணுன்றதையும் கிடையாது. மார்பக கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜில் வந்தாலும் சரி இல்லை 2வது 3வது ஸ்டேஜில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு மார்பகம் எடுக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வசதிகளும் சரி ட்ரீட்மெண்ட் அட்வான்சஸும் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் பிரஸ்ட் கேன்சர் வந்தாலே மார்பகம் எடுத்துருவோம், பிரஸ்ட் கேன்சர் வந்தாலே நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிடையாது. பிரஸ்ட் கேன்சர் இஸ் அ ஹைலி கியூரபிள் கேன்சர்.
0: புற்றுநோயை நமக்கு வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இணைஞ்சிருங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள் தர ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்
6: நான் ரமேஷ்ங்க, திருச்சி அன்பில் தன்மையின் மேலாண்மை கல்லூரியில புலவியல் துறையில பேராசிரியர் மன்ற தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா இந்த எல்நினோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். எல்நினோ, காலநிலை மாற்றங்கள், அதிக வறட்சி, அதிக வெப்ப அலை, இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் பற்றி நாளைக்கு நம்மளோட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பேச இருக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்கூட பகிர்ந்துக்கலாம்.
5: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா

0: 1 என்ற முன் இணைப்பு எண்ணோட 240 மற்றும் ஒரு எண்ணான 246 என்ற எண்ணை அழைத்து பங்கு பெறலாம்.
1: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 50,000 ரூபாய் மானியமா தர இருக்காங்க. இதுக்கு 18 வயசிலிருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற உலமாக்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான விண்ணப்பங்களை தஞ்சாவூர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் கிட்ட வாங்கிக்கலாம். ஆனா இதுக்கு விண்ணப்பிக்க இன்னைக்கு கடைசி நாள். அப்புறமா வாங்கினீர்களே, திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய் கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 26 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 26, சௌச்சோ 40, புடலங்காய் 36, பிற்கங்காய் 70, முள்ளங்கி 40, நூல்கோல் 50, கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு 56, சீனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 64, கேரட் 70, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 48, பச்சை பட்டாணி 290, காலிஃபிளவர் 40, எறும்பிச்சை 5 ரூபாய், கொய்யா 130, பூசணிக்காய் பரங்கிக்காய் ரெண்டுமே 24 ரூபாய்க்கே கிடைக்குது, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 170, மாதுளை 310, திராட்சை 100 ரூபாய் இந்த விலைகளில் கிடைக்குது.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: போல நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் நாளைக்கு தொடங்கி 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கு. அதனால கால்நடை வளர்க்குறவங்க இந்த முகாமை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.
1: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து. பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தினம் காலை 8 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விழியநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமு மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் நடைபெறும் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், வனத்துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்கின்றனர். முன்னதாக மாநாட்டை நேற்று துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் அடிப்படை வசதிகளில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு அரசு திட்டங்களின் செயல்பாடுகளை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் நடப்பாண்டிற்கான பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் சென்னிய விடுதி கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை நாளை மறுநாள் முதல் கிராம நிர்வாக அலுவலரிடம் அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி

0: கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கானோர் கிரிவலம் சென்று வழிபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நினைத்தாலே முக்தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமி கிரிவலம் நேற்று இரவு நடைபெற்றது. பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும், மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள அண்ணாமலையார் மலையை சுற்றி கிரிவலம் சென்றனர். கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

ஆட்டகாசமான நிகழ்ச்சிகள் அள்ளித்தரும் பண்பலை ஒன்னே ஒன்னு, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு நாள் ஒரு சிங்கம் மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஒரு சின்ன சுண்டலி அதோட மேலே ஏறி ஓடி அங்கிட்டு இங்கிட்ட விளாண்டுட்டு இருந்துச்சு. கோபமடைஞ்ச அந்த சிங்கம் சுண்டலியை பிடிச்சிருச்சு. சுண்டலி பயந்து, அரசே என்னை மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது, ஒரு நாள் உங்களுக்கு நானும் உதவுவேன் அப்படின்னு சொன்னிச்சு. சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சரிப்போ அப்படின்னு இறக்கப்பட்டு விட்டுருச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் வேட்டைக்காரர்களோட வலையில சிங்கம் சிக்க அதோட கர்ஜன குரலை கேட்டு சுண்டலி ஓடி வந்து தன்னோட கூர்மையான பற்களால் வலையை கடிச்சு சிங்கத்தை விடுவிச்சிருச்சு. அப்போ அந்த சிங்கம் சொன்னிச்சு, உருவம் சிறிதாக இருந்தாலும் உன்னோட உதவி இன்னைக்கு மிகப்பெரிது, எனக்கு யாரையும் எளிதாக மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த சிங்கம் சொன்னிச்சு. ஸோ உருவத்தை வச்சு யாரையும் எடை போடாதீங்க, சிறியவர்களின் உதவி கூட ஒரு நாள் பெரிய பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போ நம்ம கேட்க போகிறோம் புத்தம் புது பாடல்களை அள்ளித்தரும் இதயராகும். ஸோ நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல், புத்தம் புது விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: எட்டு மணி ஒன்பது நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுருக்கோம் இதயராகும். நேரிலே இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பி வைங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த மெசேஜ் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா. மதுரை மணிநகரத்திலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாட்டு வெறித்தனமா வந்துட்டு இருக்கு. கேட்டஞ்சிருப்போம் இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம்.
1: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

8:14 நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். நேர்களே, இதய ராகம் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் வரணும் அப்படின்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இதெல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நினோ எல் நினோ என்ன செய்யும். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்ட அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் டி ரமேஷ் அவர்களுடன் நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 246-102-1, 240-101-431 என்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்கள் கேள்விகளை கேட்க 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களுடைய மெசேஜை அனுப்பி வைக்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

8:31 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகும். சோ நேயர்களே, இதயரகம் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க மெசேஜா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த பாட்டை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். வாரியங்காவல் இருந்து மணிசேகர், சங்கர், சரவணன், கொளஞ்சிநாதன், கதிரவன் இவங்க எல்லாரும் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. இது FM Rainbow 102.1 இதயராகும்.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:37 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுருக்கோம் திருச்சி FM ரெயின்போ.

102.1 இதயரகம். இதயரகம் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? பெரம்பலூர்லேருந்து மணிப்பொரி பாலன், நவீன், ராம் இவங்க எல்லாரும் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. டெடி படத்துலேருந்து கேட்டடைஞ்சிருப்போம். இது FM Rainbow 102.1 இதயரகம்.

8:41 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம். நிகழ்ச்சியோட அடுத்த விருப்ப பாடலை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நஞ்சை சங்கேந்தியிலிருந்து ஹரீஷ், கோபிகா, தமிழ்பித்தன் இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டே இருக்கு, ஜாஸ்மின்.

எட்டு மணி 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சி ஒரு அடுத்த விருப்ப பாடலை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருச்சி ரெட்டை வாய்க்கால்ல இருந்து சாமிநாதன் சித்ரா, அண்ட் தஞ்சாவூர் பெருமாக்கநல்லூர்ல இருந்து சார்லஸ், இசபெல்லா, ஜோனஸ், பிரின்சியா, எமர்சன், இவங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டணிஞ்சிருப்போம். இது FM Rainbow 102.1 இதயராகம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேறு மை. அதாவது கதை

0: எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, ஒன்று திறமை, ரெண்டு பேனாமை, மூணாவது தனிமை, நாலாவது பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர், உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ், இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிக்கிட்டு வர சொல்லுவார். பணம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிக்கிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி பட்னி தான், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்ச நெஞ்ச சில்லறையை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: 8:56 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். ஸோ நிறைவு நேயரோட பாட்டு கேட்க போகிறோம். யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க நிறைவு மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுக்குழிலேருந்து இந்திராணி முருகேசன், சகிலாராணி, ராஜகோபால், நீதிதேவன், மல்லிகா, திவ்யா, தர்ஷினி, அபிராமி, பிருத்விராஜ், பவதாரிணி, ஆதிவேல், முருகன், தர்ஷிகா மற்றும் திவ்யாஸ்ரீ பெரம்பலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. திவ்யாஸ்ரீ, ஜெயஸ்ரீ, மேகாஸ்ரீ, மகத் இவங்க எல்லாரும். அதே போல் அரியமங்கலம்லேருந்து ராஜ் சிவன் இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாட்டு வருது கேட்டு நினைச்சிருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகும்.

0: ஒன்றில் இனி தொடர்வது.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விழிய நகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமும் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், வனத்துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்கும் மாநாடு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் பகுதி நேர பொறியியல் படிப்புகளில் சேர மாணாக்கர் வரும் 12 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 29 தேதி கடைசி நாளாகும். விண்ணப்பங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள ஆகஸ்ட் 2 தேதி முதல் 4 தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வயது உடையோருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 50,000 ரூபாய் மானியம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தகுதியுடையோர் இன்று மாலைக்குள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இதற்குரிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். தூத்துக்குடி அருகே கப்பலில் ஏற்பட்ட பழுதை கடலோர காவல்படையினர் விரைந்து சரி செய்ததால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து மாலத்தீவிற்கு MV சித்தா என்ற சிறிய வகை சரக்கு கப்பல் புறப்பட்டு சென்றது.

0: திருச்செந்தூர் அருகே சென்று கொண்டிருந்த போது கப்பலில் சில இடங்களில் ஓட்டை விழுந்து தண்ணீர் கப்பலுக்குள் நுழைய தொடங்கியது. தூத்துக்குடியில் உள்ள கடலோர காவற்படையினர் கப்பலுக்குள் புகுந்த தண்ணீரை வெளியேற்றும் பணிகளை மேற்கொண்டனர். கப்பலை முழுமையாக பழுதுபாக்கும் பணியை மேற்கொள்ளும் வகையில் கப்பலானது தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான கார்கள் உள்ளிட்ட பல்வேறு சரக்குகள் பத்திரமாக மீட்கப்பட்டதுடன் மாலுமிகளும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை செஸ்டர் லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கு இடையே 5 2020 போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள் வரும் 19 தேதி வரை நடைபெறவுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
2: மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1ல. இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எல் நினோ என்ன செய்யும். திருச்சி நவலூர் குட்டப்பட்டு அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் டி ரமேஷ் அவர்களோட நேரலைய இப்ப நாம கேட்க போறோம். நேர்களை இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை கேட்க 4 3 1 240 102 1 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் இல்லனா 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோட எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
5: வணக்கம். அபூர்வ சந்திரன்ல ஒரு பாட்டு இருக்கும், உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் அப்படின்னு சொல்ல பாட்டு. அதில் என்ன வரும்னா, கொட்டுமலை காலம் உப்பு விற்க போனேன், காட்டடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் அப்படின்னு வரும். அதாவது அதுலேயாவது கரெக்டாக வருது. அதாவது கொட்டுமலை காலம் தெரிஞ்சு தான் உப்பு விற்க போயிருக்கிறாரு, அதே மாதிரி காத்தடிக்கிற காலம் தெரிஞ்சு மாவு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆனால் இப்போ என்ன காலம், எப்போ காத்தடிக்கும், எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், மழை வருமா, இல்லை புயல் வந்தால் புயல் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு விவசாயிக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவர் எப்படி வெளியில் வரலான்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேட்டால் கூட அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. மித்தது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிவிடும். ஒரு விவசாயிக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, அதுக்கெலாம் என்ன சொல்யூஷன், அவங்க எப்படி இதை வெற்றிகரமாக செய்யலான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாலையும் அது சரியான முறையில் பதில் சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு விவசாயிக்கு. ஒரு பயிரை வந்து விதை போடுறதுலேருந்து அது அறுவடையாக எடுக்கிற வரைக்கும் அவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வானிலையும் வந்து அவங்கள வந்து எந்த அளவுக்கு வஞ்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வஞ்சம் பண்ணுது. அது அவங்க அது வானிலை தான் செய்யணும்னு இல்லை, அந்த வானிலை செய்கிறதுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி காரணமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் பேச போகிறோம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம கூட திருச்சியில் இருக்க நவலூர் கூட்டப்பட்டு அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரியோட பேராசிரியர் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம்ங்க. சார்
6: வணக்கம். வணக்கம் சார்.
5: இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட சொல்லாடல்லையும் வந்துட்டுருக்க ஒரு முக்கியமான சொல் என்ன அப்படின்னா எல் நினோ. எல் நினோ அப்படின்னா என்னங்க சார்?
6: எல்லாருக்கும் வணக்கங்க. எல் நினோங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் தான் அதிகமாக அந்த வார்த்தையை கேள்விப்படுறோம். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க, இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்வு தான். பட்டு கடந்த 2000 அப்புறம் இதனோட தாக்கம் அதிகமாகிட்டதுனால நம்ம இந்த எல்நினோ பற்றி அதிகமாக பேசுகிறோம். இது கிட்டத்தட்ட 1877 ஆண்டுலே இதோட தாக்கமாக இருந்திருக்குங்க. பட் அதோடைய நிகழ்வுகள் வந்து அதிவிரைவாக நடந்துகிட்ருக்கு. இப்போ 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா 2002 2009 2015 2023 இப்போ 26 2000 அப்புறம் இந்த எல்நினோட நிகழ்வுகள் அதிகமாகிட்ருக்கு,
5: அதோட தாக்கம்
6: ஃப்ரீக்வன்சி அதிகமாகிடுச்சு. அதனால தான் இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இப்போ என்னென்னா எல்நினோ அப்படின்னா என்னென்னா, பொதுவாக வந்து பூமியில் பார்த்தீங்கன்னா வட பகுதியில் அதிக நிலப்பரப்பும் தென் பகுதியில் வந்து நீரும் அதிகமாக இருக்கும்.

0: நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், வானிலை பார்க்கணும்னா வானத்தை பார்க்கணும் நினைப்போம். ஆனா உலகத்தோட வானிலை நிர்ணயிக்கிறது பாத்தீங்கன்னா கடல், கடல்ங்கிறது நமக்கு ஒரு புதிய விஷயமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிபிக் கடல்ல மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் அந்த கடற்பரப்போட வெப்பநிலை இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து சராசரியா ஒரு 26-28 டிகிரி இருக்குங்க. இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாத அளவுக்கு 1.5 டிகிரி மேலேயோ 1 டிகிரி மேலேயோ போகும்போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த இயற்கையான காற்றோட்டமே தடைப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காற்று வந்து அந்த மத்திய பசிபிக் கடலில் என்ன பண்ணும், கிழக்கு நோக்கி மேற்கு வரும். அந்த மாதிரி வரும்போது தான் அந்த காற்று இந்தியாவுக்குள்ள வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள மழை பெய்யும்,
1: மான்சூன்
0: சவுத் வெஸ்ட் பருவமழை உண்டாகும். இந்த சமயத்தில் என்ன, அந்த எல்யூனோ வருஷத்தில் அந்த மத்திய கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் அந்த கடலோட வெப்பநிலை அதிகமாகும்போது இந்த காற்றோட்டம் தடைபட்டுரும். காற்றோட்டம் தடைபட்டுனா நமக்கு வந்து மேகங்கள் வராது நம்ம பகுதியில், நம்ம பகுதி மட்டும் இல்லை உலகம் பூராவே தாக்கம் இருக்கும். இது எப்படின்னு பார்த்தோம்னாக்க, தென்மேற்கு பருவத்தில் பெரு நாட்டில் பெரும் மழை பெய்யும் இந்த எல்யூனோ சமயத்தில். வட அமெரிக்காவில் கனடாவில் கடும் குளிர் பனி புயலாம் அடிக்கும். ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகளில் வெள்ளம் இருக்கும், ஒரு சில நாடுகளில் வறட்சி இருக்கும். ஆசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து குறிப்பாக வந்து இந்த தென்மேற்கு பருவமழை சமயத்தில் மழை வந்து கண்டிப்பாக குறைஞ்சி போயிடுதுங்க. ஆஸ்திரேலியாவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டத்துலேயும் கடுமையான வறட்சி பஞ்சமெல்லாம் ஏற்படும். இந்த எல்யூனோங்கிறது உலகம் பூரா ஏற்படக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும்.
1: அதாவது கடலில் வந்து நம்ம எப்படி ஆற்றுல நீரோட்டம் இருக்கோ அதே மாதிரி கடல்லையும் ஒரு நீரோட்டம் இருக்குது. அந்த நீரோட்டத்தில் வந்து ஒரு சிலது வந்து குளிர்ந்த நீரோட்டம், ஒரு சிலது வந்து வெப்ப நீரோட்டமாக இருக்குது. அந்த வெப்ப நீரோட்டத்தில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாறுபாடுகள் தான் இந்த எல்நினோவுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்கிறீங்க. இது நமக்குன்னு ஏற்படுறது இல்லை, உலகம் முழுக்கும் இதுக்கான பாதிப்புகள் இருக்கும். ஆனால் குறிப்பாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கும் பொழுது, இந்த பருவநிலை காற்று, அதாவது பருவ காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மான்சூன் தான் நமக்கான மழைக்கான ஒரு முக்கியமான காரணியாக
0: இருக்குது.
1: அந்த மான்சூனை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மான்சூன் அப்படின்றது எப்படி உண்டாகுது, எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு எங்கே மழை பெய்யும், அந்த காற்று எப்படி வருது, அதுக்கப்புறம் முதல்ல ஒரு பருவநிலை காற்று இருக்குது, அப்புறம் இன்னொரு பருவநிலை காற்று இருக்குது, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பருவநிலை காற்றுங்க. ஒன்று வந்து தென்மேற்கு பருவ காற்று, இன்னொன்று வடகிழக்கு பருவ காற்று. தென்மேற்கு பருவ காற்று ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்தியாவில் இருக்கும். வடகிழக்கு பருவம்ல அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பருவநிலைனா தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாடை பொறுத்தவரை முக்கியமான பருவம்னா நம்ம வடகிழக்கு பருவமழை தான் நம்ம சொல்லுவோம்.
1: இப்போ வைரமுத்து வந்து தென்மேற்கு பருவ காற்று வரும்பொழுது தேனி பக்கம் சாரல்ன்றாரே, சாரல் வருமா சார்?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பருவமழை வந்து கேரளாவில் முத முத தொடங்கும். அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 1 வாரம் முன்னாடி 1 வாரம் பின்னாடிக்குள்ளே தொடங்கும். கேரளாவில் தொடங்கக்கூடிய அந்த காற்று, அதாவது அரபிக்கடலேருந்து, நான் சொன்னேன்ல பசிபிக் பெருங்கடலேருந்து மேற்கு நோக்கி, கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி வர காற்று அந்த பூமியோட சுழற்சியினால அரபிக்கடல் வழியாக திரும்பி இந்தியாவுக்குள்ளே வருங்க. நமக்கு மே மாதம் கோடையில் வந்து மார்ச் ஏப்ரல் மேலே வட இந்தியா பூரா நல்ல வெப்பம் இருக்கனால குறைந்த காற்று அங்கே வந்து ப்ரெஷர் குறைஞ்சி போயிடும். அதை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த காற்று வந்து உள்ளே வரும், இந்தியாவுக்குள்ளே வரும். அப்போ முத முத கேரளாவுக்குள்ளே நுழையும் ஜூன் 1ஆம் தேதி. அப்படி வரும்போது கடலில் ஈரத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே வரும். அப்படி வர காற்று கேரளாவுக்குள்ளே வந்தோடனே மேற்கு தொடர்ச்சி மலையில் தடுக்கப்பட்டு அந்த மேகங்கள் மேலெழும்பி போகும். மேலெழும்பி போகும்போது என்னாகும், குளிர்ந்து கேரளாக்குள்ளே மழையாக இருக்கும். அந்த வறண்ட காற்று தான் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வரும். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சாரல் வரும். அது குறிப்பாக அந்த தேனி பக்கம்லாம், அந்த தேனி எங்கெங்கெல்லாம் அந்த தென்மேற்கு பருவம் அந்த மலைத்தொடரில்
1: மேற்கு மலை தொடர்ச்சியை ஒட்டி இருக்கிற
0: பகுதிகளில் சாரல் அடிக்கும். அதை தான் ஒரு வைரமுத்து அழகாக பாடியிருப்பார். நமக்கு ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா காற்று தான் அடிக்கும்.
1: நம்ம காவிரி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ குடகு இந்த பகுதிகளில் அதுதான் கேட்ச்மெண்ட் ஏரியா நமக்கு, காவிரிக்கான நீர்பிடிப்பு பகுதிகள், அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் அதற்கான மலை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தென்மேற்கு மலை தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த மழை தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக போய் குடகு மலை பகுதியில் நல்ல மழையை கொடுக்கும். நமக்கு ஜூன் மாதத்தில் ஜூன் ஜூலையில் நல்ல மழை பெஞ்சு நமக்கு மேட்டூர் அணைக்கு தேவையான நீர் அதுலேருந்து தான் வரும் கூட. அது வந்தால் தான் நமக்களுடைய சம்பா பருவத்துக்கோ நமக்கு நீர்ப்பாசன வசதி இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா ஆண்டுகளில் வந்து இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த குடகு மலையில் மழை தொடங்கலை, மழை போய் சேரலை. அப்படிங்கிறப்ப நமக்கு கேரளாவிலையும் வந்து கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிருக்கதா போன வாரம் அந்த தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜூன் இந்த வருஷம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கு, அதாவது மத்திய இந்தியாவில் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனாலும் மழையோட அளவு கம்மியாக இருக்குங்கிறாங்க. அதாவது தொடங்கி போயிருச்சு, ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் 42% மழை வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் இந்தியா பூரா குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள்

0: மட்டும்தான் நல்ல மழை பெஞ்சிருக்கு. மற்றபடி தெற்கு மாநிலங்கள், மத்திய மாநிலங்கள், அந்த வடக்கு மாநிலங்கள், மேற்கு மாநிலங்கள்லாம் இந்த மழை பெய்யல. இந்த மாதத்தில் வந்து 42% மழை குறைவாக தான் இருக்கு. அதனால விதைக்கிறது தள்ளி போயிருக்கு. இந்தியா பூரா விதைக்கிறது இப்போ இந்த மாதம் விதைக்கணுங்க, இதெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த எல்நிலோ காரணம். இதை பற்றி அதனால தான் இப்போ சீரியஸாக எல்லாம் பேசிக்கிட்டு
1: இருக்கோம். சரிங்க சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறிவியல் பாடம் கேட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஏன் இதெல்லாம் விவசாயிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விவசாயிங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாலும் அறிவியல் ரீதியாக அதை நம்ம வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதுவும் நமக்கு இப்போ இருக்கிற சவால்களுக்கு நடுவில் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு
2: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும்
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு அணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: விவசாயத்துல காலநிலை மாற்றம் என்னென்ன சவால்களை நமக்கு கொடுக்கும், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில நேர்களை இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை கேட்க வரலாம். சுழை 4 3 1 240 102 1 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லைனா 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். இப்ப வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
5: சார், இப்போ இந்த எல்நினோ பத்தி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இந்த எல்நினோ, இந்த வருஷம் வந்திருக்கிற இந்த எல்நினோவோட பாதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்களா? இப்போ நிறைய வெதர் மாடல்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்றாங்க. அப்படியே 100% அக்யூரண்ட்டாக இல்லைனாலும் ஒரு நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலாம், கிராப் பேட்டர்ல எதாவது மாற்றலாமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு அது மூலமாக யோசனைகள் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் எல்நினோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க சார்? பொதுவாக
6: குறிப்பாக இந்த எல்நினோ வந்த எல்நினோ உண்டான வருஷங்கள் எல்லாத்துலேயுமே இந்தியாவில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க. அதுலேயும் நான் சொன்ன மாதிரி கடந்த 2002 இருக்கட்டும், 15, 23 எல்லாத்துலேயும் பாதிப்பு இருந்திருக்கு. உலக வானிலை மையம் எல்லாமே கணிச்சிருக்காங்க இந்த வருஷம் வந்து இந்தியாவில் பருவமழை குறையும். இந்திய வானிலை துறையும் சொல்லியிருக்காங்க, நீண்டகால சராசரி மழை அளவு பொறுத்த மட்டும் 90% தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது சராசரி மழையோட குறையான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க.
5: 10% குறையிறது
6: வாய்ப்பு.

0: வாய்ப்பிருக்குங்கிறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 70-75% மழை வந்து இந்த 4 மாதங்களில் தான் பெய்யும், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் பெய்யும். ஸோ பருவமழை அப்படி இந்தியாவில்னா இந்த 4 மாதத்தை வச்சு தான் இருக்குதுங்க. நம்ம எந்த பயிர் பண்ணாலும் மோஸ்ட்லி இந்தியாவில் இந்த பயிர் சமயத்தில் பண்ணுவாங்க. அதிலும் குறிப்பாக 60% நிலங்கள் இந்தியாவில் வந்து மானாவரியாக இருக்குது, அந்த மானாவரி எல்லாம் இந்த 4 மாத பயிர் நம்பி தான் இருக்குங்க. அப்போ இந்த 4 மாதங்களில் மழையளவு பாதிக்கப்படும்னா கண்டிப்பாக வந்து பயிர் உற்பத்தி பாதிக்கப்படும், இந்தியாவோட உணவு உற்பத்தியும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க. ஆல்ரெடி இந்தியாவில் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 42% மழையளவு குறைஞ்சிருக்குங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய மத்திய அரசாங்கம் உடனே வந்து இந்த மாதிரி இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் பாதிப்பு இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 12 மாதங்களில் மாநிலங்களில் அதிகமான பாதிப்பு இருக்குங்கிறாங்க. எந்தெந்த மாநிலம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இதோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு, அதுலேயும் குறிப்பாக நீர் ஆதாரம் குறைவாக இருக்க 118 மாவட்டங்களை கண்டறிந்து அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்கிறதுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கடந்த வாரம் கூட இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு 213 மாவட்டங்கள் கலெக்டரோட சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க, போட்டுட்டு இது என்ன மாதிரி இருக்குது, இந்த சீல்நிலை, இந்த சீசன் எப்படி இருக்குது, இதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பருவத்தில் குறையும் போது இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து விதைக்கிறது தள்ளி போயிட்டுருக்கு. விதைக்க தள்ளி போகும்போது என்ன, நம்ம பயிரோட வயது குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு ஒரு 2 வாரங்கள் தள்ளி போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதே பயிரை பண்ணலாம், ஆனால் பயிரோட குறைந்த வயதோடைய ரகங்களை தேர்ந்தெடுக்கலாம். இது 4 வாரங்கள் அந்த மாதிரி போகும்போது நம்ம பயிரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம எப்போதும் போகிற பயிர் போகாமல் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர் போகணும், தண்ணி தேவை பற்றாக்குறை பயிரை போகணும், வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிரெலாம் போகணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சோளம் போகலாம், கம்பு, எள், பயிர் வகை பயிர்கள், கேழ்வரகு, அந்த தானியங்கள் பயிர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பயிர்கள்லாம் நமக்கு பருவமழை வந்து ஒரு மாத அளவு லேட்டாக போகும்போது இந்த மாதிரி பயிரை நம்ம மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து இந்திய வானிலைத்துறையுடைய அந்த முன்னறிவிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னேற்பாடுகள் எடுத்துகிட்டு செயல்படுத்தலான் இருக்காங்க இந்திய அரசாங்கம்.
1: சரிங்க சார், நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சூழல் சொன்னீங்க. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னது, நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து வரக்கூடிய மழை அளவுன்றது ரொம்ப கம்மியானது. நம்மளோட நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கிடைக்கிற மழை தான் அது ரொம்ப முக்கியமானது. நம்ம பகுதிக்கான மழை அப்படின்றது வடகிழக்கு பருவக்காற்றுலேருந்து தான். இப்போ தென்மேற்கு பருவக்காற்றில் இந்த பிரச்சனை இருக்குது. வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்க சார், அதுவும் இதே மாதிரி தான் பிரச்சனையோடு தான் இருக்குமா, எதிர்பார்க்குற மழை அளவு அதுலேயும் இருக்காதா?
0: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்நிலை பாதிப்பு வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவத்தில் வந்து தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 2 பருவத்துலேயும் மழை பெய்யும். அந்த மாதிரி மாவட்டங்களில், குறிப்பாக மத்திய மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்கள்லாம் இந்த தென்மேற்கு பருவ காலத்தில் மழை குறைவதனால பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி வடகிழக்கு பருவமழை வந்து என்ன சொல்கிறாங்க, வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யறது வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. குறிப்பாக நம்ம 2015 பார்த்தோம், அது வந்து ஒரு எல்நிலையர், ஆனால் நமக்கு சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டது. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி அதீத வானிலை நிகழ்வுகள் மங்கல்ல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையில் சில பகுதியில் வெள்ளம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு 2 விதமாக பாதிப்பு இருக்கும். முதல் பருவத்தில் வந்து வறட்சி இருக்க வாய்ப்பு இருக்குது, 2வது பருவத்தில் வந்து கனமழை, அதாவது அதிக வெள்ளம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நம்ம அது ரெண்டுக்குமே தயாராகக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குங்க. முதல் பருவத்தில் வந்து இந்த மாதிரி வறட்சிக்கு தாங்கணும், 2வது பருவம் வடகிழக்கு பருவமழையில் வந்து வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தயாராகணும், வடிகால் வசதியை ஏற்படுத்தி தயாராக இருக்கணுங்க.
1: சரிங்க சார், இப்போ இது 2 விதமான சவாலாக இருக்கு நீங்கள் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்போ இந்த வருஷத்துக்கான திட்டமிட்டலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அவங்களோட பயிரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. ஏன்னா முதல்ல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ போடுறதுக்கே குருவையெல்லாம் நிறைய இடத்துல தள்ளி போயிடுச்சு. ஒரு சில இடங்களில் எங்கே இருக்கும் போர் செட்டு இது மாதிரி இருக்கவங்க மட்டும் போட்டிருக்கிறாங்க. மித்தபடி உங்களுக்கு பாசன பகுதிகள்லாம் நிறைய இடங்கள்ல போடல. ஸோ அப்போ பயிரை பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல யோசனை இருக்கும். நீங்கள் சொல்லாப்பில் இப்போ அவங்க போடுறாங்க அப்படின்னா கூட பின்னாடி மழை வந்து வெள்ளத்தில் இந்த மாதிரி மாற்றுறதுக்கோ இல்லை புயல்னால மாற்றுறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யலாங்க சார்?
0: குறிப்பாக நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 2வது பட்டத்தில் வந்து நம்ம நெல் தான் போகும். ஏன்னா அந்த பட்டத்தில் வேறு பயிர் போகும்போது டெல்டா மாவட்டங்களில் மழை கனமாக பெய்யும்போது எந்த பயிரும் தாங்காது. ஸோ 2வது பட்டத்தில் நம்ம வந்து நெல் தான் போக முடியும். அதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, இப்போ நமக்கு நீர்ப்பிடிப்பில் மழை பெய்ஞ்சு ஜூலை மாதங்களில் மழை இருக்கும் எதிர்பார்க்குறோம்னு வச்சுங்களேன். மழை பெய்ஞ்சு நம்ம சம்பாவுக்கு சரியானத்தில் தண்ணி வந்துருச்சுன்னா நம்ம நெல் போகலாம். அந்த தண்ணி வர்றது டிலே ஆகும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த நெல்லோட வயது குறைந்த ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அந்த மாதிரி போகலாம். இப்போ

0: சம்பாவில் பார்த்தீங்கன்னா 1,009 ஆக 150 நாள் போகும். அது நமக்கு டிலே ஆகும்போது வயது குறைவாக 135 நாள் இல்லை 120 நாள் அந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து போகணும். முதல் பருவத்தை பொறுத்தவரை இப்போ நம்ம ஆடி பட்டத்தில் விதப்போம் பார்த்தீங்களா, இந்த பருவத்தில் வந்து நமக்கு என்னென்னா மழை வந்து குறிப்பாக நம்ம திருச்சிராப்பள்ளி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் இந்த மாதம் சராசரியோட மழை அதிகமாக தான் பெஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களை தவிர நிறையா மாவட்டங்களில் இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு வந்து சராசரியோட மழை கூட இருக்கிறது பெஞ்சிருக்கு கணக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதம் பரவாயில்ல, அடுத்த மாதம் அந்த ஆடிப்பட்டம் விதைக்கும் போது தான் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி வறட்சி வருது விதைக்கிற தள்ளி போதுன்னு நான் சொன்ன மாதிரி ஒன்று வயது குறைந்த ரகங்களை தேர்ந்தெடுக்கணும், இல்லை பயிரை மாற்றணும். பயிர் வந்து வறட்சியை தாங்கக்கூடிய பயிர், சோளம் கம்பு பயிர் வகை பயிர்கள் அந்த மாதிரி மாற்றலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி ஆகணும் சில விஷயங்கள். எப்படின்னா இப்போ நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரி பெய்கின்ற ஒரு ஒரு மழையும் சேமிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும், அது ஒரு முக்கியமானது. அப்புறம் வயலில் நம்ம என்ன பண்ணோம், வயலில் வந்து நம்ம உழுதுட்டு அப்படியே விதைப்பாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. நில கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது வயலில் வந்து நிலத்தை மாற்றுறது, அதாவது பகுதி பாத்தி பண்ணுறது, ஆழச்சால் அகல பாத்தி பண்ணுறது, பார் போடுறது, இந்த மாதிரி பண்ணி விதைக்கும் போது அந்த பெய்கிற மழையை வந்து அந்த வயல்லே நம்ம தேக்கி வைக்கிறோம் ஒரு ஒரு மழையும். இப்போ அதனால் அந்த மாதிரி பண்ணி விதைக்கிறதுனாலையும் நமக்கு வந்து இந்த பற்றாக்குறை நீர் பற்றாக்குறையை சேமிக்கலாம் ஒன்று. அப்புறம் பயிர் தொடங்கிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம கிணத்துல இருக்க தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தணும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்க. இப்போ எங்கெல்லாம் வசதிகள் இருக்கோ நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் பயன்படுத்தி ஒரு ஒரு சொட்டு தண்ணியை நம்ம பொறுப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்வு நம்ம பண்ணணும். அப்புறம் பயிர் பண்ணதுக்கப்புறம் வறட்சி வருதுன்னா என்ன பண்ணணும்னா மூடாக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க, அதாவது நிலத்தில் இருக்க மழை தண்ணி ஆவியாக போய்கிட்டே இருக்கும், அதை தடுத்தாவே நம்ம பயிரை வந்து காப்பாற்றிடலாம். அதுக்கு ரெண்டு பயிர்களுக்கு இடையில இருக்க இடைவெளியில் இலை தலைகள் நம்மக்கிட்ட இருக்க அந்த சரிவுகள் இலையெல்லாம் அதை போட்டு மூடிடணும் நிலத்தை. இல்லை மரங்கள் பயிரெலாம் மரத்தோட வேர் பகுதி இருக்குல்ல தென்னை மரம்லாம், அந்த பகுதியில் வந்து தென்னை நார் கழிவோ இல்லை நம்ம பயிர் கழிவுகளை வச்சு மூடிட்டோம்னா மண்ணில் இருக்க நீர் ஆவியாக மேலே போகாது, அப்போ அந்த வச்சு பயிர் வந்து வாழ முடியும். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் நம்ம பயிருக்கும் போது பண்ணணும். அது போக நம்ம பயிரில் என்ன பண்ணலனாக்க, பயிர் இருக்கும்போது சில திரவங்களை நம்ம தெளிக்கணும், அதாவது சில இது உரங்கள், இப்போ பொட்டாசியம் உரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து பயிர் மேலே 2% அளவு தெளித்தோம்னா பயிரில் என்ன உங்களுக்கு இலை துளைகளை மூடிக்கும், நீராவி போக்க குறையும், அந்த பயிர் வந்து வறட்சி ஒரு 2 வாரத்துக்கு தாங்கி நிற்கும், அதுக்குள்ளே மழை வந்துன்னா அந்த பயிரை காப்பாற்றிடலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்
1: பயன்படுத்தணுங்க. சரிங்க சார், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ச்சியாக பேசுவோம். குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த எல்லோ மாதிரியான ஒரு கால சூழலை எப்படி எதிர்கொண்டு அதற்கேற்ற மாதிரி திட்டமிடலாம் அப்படின்ற தகவலை தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், பேசுவோம் சார்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமிங், வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
8: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc Honors Agriculture 4 Years, BSc Honors Horticulture 4 Years. சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு எல் நினோ என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431 240 101 246 1 அப்படிங்கிற தொலைபேசி நிலையம் இல்லனா 9385461 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாவும் நீங்க அனுப்பி வைக்கலாம்.
1: சார், இப்போ இந்த எல்நினோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது டாக்குமெண்ட் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இதோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த வகையில் நம்மளோட பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு காரணமாக இருக்குது? அதாவது இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளோட பங்களிப்புன்றது என்னவாக இருக்குது?
2: ஆக்சுவலி இந்த எல்நினோட தாக்கம் அதிகமாகிறது காரணமே இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறாங்க. காலநிலை மாற்றத்து முக்கிய

0: அதிகமாகிறது காரணமே இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறாங்க. காலநிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம அதிகம் அளவு பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபாசில் ஃபியூல் சொல்கிறோம்ல, டீசல், பெட்ரோல், அதனோட அதுலேருந்து வரக்கூடிய அந்த கரிமல வாயுக்கள், அப்புறம் நம்ம உரங்கள் அதிகமாக பயன்படுத்த விவசாயத்தில், குறிப்பாக அந்த தலைச்சத்து உரம் பயன்படுத்துகிறோம், அதுலேருந்து வெளியிடக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடு, அதாவது பசுமை குடில் வாயுன்னு சொல்கிறோம்
1: பார்த்துங்க,
0: கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, அப்புறம் இப்போ வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரிட்ஜு ஏசியில் வருது பார்த்தீங்களா, இந்த காற்றோட அடர்த்தி எல்லாம் காற்றில் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்களை உள்ள வரும் அலோ பண்ணும், ஆனால் பூமியிலேருந்து போகக்கூடிய திரும்ப போகிற கதிர்களை அலோ பண்ணாது, அதனால் பூமி வந்து வெப்பம் அடையுது. ஸோ கடந்த 100 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 1% வெப்பநிலை பூமியில் கூடிடுச்சுங்கிறான். அடுத்த இந்த 2100க்குள்ளே 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுங்கிறான். இந்த வெப்பநிலை கூடுறதுனால என்னாவது,
1: இது 1 டிகிரி தானே சார் அப்படின்னு நம்ம
0: நினைக்கிறோம். நமக்கு 39 டிகிரி வரைக்கும் அன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் 40 டிகிரி வரை அன்னைக்கு நமக்கு ரொம்ப வேர்க்கும், நிறைய தண்ணி குடிப்போம். அந்த 1 டிகிரி தான் வித்தியாசமா. சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா 39 டிகிரி வரைக்கும் தாங்கும், 40 டிகிரி இறந்து போகும். நம்ம 99 டிகிரி வரைக்கும் தண்ணி கொதிக்கிறது இல்லை, 100 டிகிரி வந்தோடனே தண்ணி கொதிக்கிறது பார்த்தீங்களா, அந்த 1 டிகிரி தான் டிசைட் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ அது ஒரு முக்கியமான காரணம்
1: சார். சரி, இப்போ நேர்களோட சில கேள்வி கேட்டலாம்.
2: குறைஞ்ச அளவு தண்ணீரை வச்சு குறுகிய கால நெற்பயிரா எந்த வகையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நாகராஜ் ஆனந்தபுரத்துல இருந்து.
0: ரொம்ப நல்லதுங்க ஐயா. அதாவது இப்போ நம்ம குறிப்பாக சம்பா பருவத்தில் வந்து நீண்ட காலம் பயிர்ப்போம், CR 1009 ரகத்தான் அதிகமாக பயன்படுத்தும், அது 150-155 நாள் ஆகும். இப்போ இந்த வருஷம் நமக்கு டிலே ஆகுதுங்கிற பட்சத்தில் அதே மாதிரி இட்லி அரிசி உள்ள 3 ரகம் போகலாம், அது வந்து ஒரு 20 நாள் வயசு கம்மியாகுது. இன்னும் நமக்கு டிலே ஆகுது அப்படின்னா 5 ரகம், 110 நாள், 115 நாள், ADT 45 ரகங்கள், Q51, இந்த மாதிரி அந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நமக்கு விதைக்கிற மாதிரி வருது சூழ்நிலை அப்படின்னா, இந்த குறுகிய கால நெல் ரகங்களை அதாவது 3, 5, 8, 45, Q51, 7, 59 இந்த மாதிரி ரகங்கள்லாம் போயிடலாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம தாக்கு பிடிக்கலாம்.
1: சரி, அடுத்த கேள்வி.
2: வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே இப்பெல்லாம் திடீர் திடீர்னு மழை பெய்யுது, அதனால வடகிழக்கு பருவமழை குறையுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க கருபுலர் லால்குடியிலேருந்து.
0: திடீர் திடீர்னு இல்லைங்க, இது வந்து நமக்கு ஆக்சுவலி மழை பெய்யணும், இந்த சீசன் வந்து மழை பெய்யணும். அதாவது தென்மேற்கு மழையும் இருக்கு நமக்கு, கிட்டத்தட்ட 35% மழை வந்து தென்மேற்குல கிடைக்குதுங்க. ஸோ பெய்யணும், பட் இதனால் தாக்கம் அங்கே இருக்குமானா, இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வடகிழக்கு பருவமழை தனியாக, அது வந்து இதோட சூழ்நிலை வேறு, அதோட சூழ்நிலை வேறு, அது வந்து கடல்லேருந்து வங்காளவிகுட கடல்லேருந்து புயல் சின்னம் உருவாகி தமிழ்நாட்டுக்குள்ளே மழை வர்றதுங்க, அது வந்து நமக்கு இப்போ இந்த எல்னினோ இயரில் என்ன சொல்கிறாங்க அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சில வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எல்னினோ தாக்கம் வந்து பீக் பீரியட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் தான் வருங்கிற உலகம் பூரா, நவம்பர் டு ஜனவரி தான் பீக்குங்கிறான். நம்ம அதை பொறுத்து தான் எப்படி இருக்குன்னு மாறும், அப்போ நம்ம பார்க்கணும். பட் இப்போதைக்கு நம்ம இதோட தாக்கம்னு உறுதியாக கூறவே முடியாதுங்க.
1: சரிங்க சார், அடுத்த ஒரு கேள்வி.
2: எல்னினோவை தவிர்க்க முடியுமா முடியாதா ரமேஷ் கும்பகோணம்?
0: கண்டிப்பாக எல்னினோ வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன இது வந்து ஒரு இயற்கை நிலவு நிகழ்வு தான், ரெண்டுலேருந்து
1: தீவிரத்தை வேணா நம்ம குறைக்க முடியும்,
0: இதோட தீவிரத்தை தவிர்க்கலாம், பிளஸ் நம்ம வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்கலாம். எல்னினோ வந்து வந்துட்டு போகுது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி தயாராகிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பண்ணால் நான் தவிர்க்க முடியாது. ஒன்று நம்ம தயாராகிக்கணும், இல்லை அந்த தீவிரத்தை குறைக்கணும். அதுக்கு தீவிரத்தை குறைக்கணும்னா நம்ம வந்து இந்த காலநிலை மாற்றம் தடுக்கிறதுக்கு வழிகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பயன்படுத்தணும். நம்ம வந்து இந்த மாதிரி நிலக்கரி இதெல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கை சக்திகள், சூரிய சக்தி, காற்று சக்தி, இந்த மாதிரி அந்த மாதிரி சக்திகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக தாக்கத்தை குறைக்கலாங்க, அந்த மாதிரி பண்ணலாம்.
1: சரிங்க சார்.
2: மரம் வளர்ப்பு எப்படி மழை பொழிவு அதிகரிக்கும்? தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம், திருவானைக்கோவில்.
0: மரம் கண்டிப்பாக, மரம் வளர்ந்தால் மழை பெறுன்னு அந்த சின்ன பிள்ளைந்தே வயலில் ஸ்கூல்லாம் படிச்சிருக்காங்க. எப்படின்னா ஒரு இடத்துல மரங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த மைக்ரோ கிளைமேட் மாறும், அதுலேருந்து போகக்கூடிய
1: மைக்ரோ கிளைமேட்னா என்னங்க சார்?
0: மைக்ரோ கிளைமேட்னா பூமியிலேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட உயரம், ஒரு 200 மீட்டருக்குள்ளே ஏற்படுது. ஒரு பயிர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த பயிரோட உயர் தரையிலேருந்து அந்த பயிரோட உயரம் வரைக்கும் இருக்க அந்த கிளைமேட் பேர் தான் மைக்ரோ கிளைமேட்மாங்க. அது மாதிரி இப்போ மரங்களுக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவில் மைக்ரோ கிளைமேட் மாறும். நம்ம ஏன் வந்து கோடை நாளில் வந்து ஊட்டி பக்கம் போகிறோம், ஏன்னா அந்த மைக்ரோ அங்கே கிளைமேட் மாறதுனால. அப்போ மரங்கள் இருக்க இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ கிளைமேட் மாறதுனால அந்த மேகங்கள் குளிர்ந்து மழை அதிகமாக இருக்கும். அதனால் எங்கே நம்ம அதிகமாக மரங்கள் வளர்க்குறோமோ அங்கே கண்டிப்பாக மழை பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க.
1: சரிங்க சார். இப்போது அடுத்து ரொம்ப முக்கியமானது, இப்போ நீங்கள் சொன்னாப்புல இந்த கிளைமேட் ரெசிலண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது சூழல் இப்படி தான் இருக்க போது, இது இந்த சவால்கள் நம்ம எதிர்கொள்ள தான் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதற்கேற்ற மாதிரியான திட்டமிடுதல்

0: அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. நீங்கள் சொன்னப்பல உழவியல் தொழில்நுட்பங்களாக இருக்கலாம், இல்லை நீர் மேலாண்மையாக இருக்கலாம், இல்லை நம்ம அதற்கு எடுக்கக்கூடிய விதைகள் அல்ல ரகங்கள் அதற்கான தொழில்நுட்பங்கள், இது மாதிரியான ஒட்டுமொத்தமான ஒரு முயற்சி இருந்தால் தான் இதை வந்து நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லை, உலகத்தோட பிரச்சனை. ஏன்னா உணவு இல்லாமல் எதுவும் இயங்க போகிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அதற்கேற்ற மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றீங்க. இந்த உழவியல் தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களா அவங்க பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்க விஷயங்களே தொடர்ச்சியாக செய்கிறது, இந்த மாதிரியான சிக்கல் வரும்பொழுது நம்ம சமாளிக்கிறதுக்கு எளிதாக இருக்குங்க சார்?
1: குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பண்ணைக்கூட்டைங்கிற ஒரு முக்கியமான விஷயம், மானாவாரியெல்லாம் அவங்களுக்கு பண்ணைக்கூட்டையை விட்டுட்டு இப்போ மழை பெய்யுது பார்த்தீங்களா. இந்த மழை இப்போ நம்ம ஜூன் மாதத்தில் மழை அதிகமாக பெய்யுது, இந்த மழையை வந்து நம்ம தேக்கி வச்சு பயிருக்கு வந்து அந்த ஒரு முக்கியமான பருவம், அதாவது பூக்கிற பருவத்தில் இல்லை பயிர் காய போகுதுன்னு வச்சு உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க, அது மழை தண்ணியை தேக்கி வச்சு அந்த வறட்சி காலத்தில் ஒரு தண்ணி பாய்ச்சோம்னா போதுங்க அந்த பயிரை நம்ம காப்பாற்றிடலாம். ஸோ அந்த பண்ணைக்கூட்டையை வச்சு மழை தண்ணியை சேமித்து நம்ம தண்ணி பாய்ச்சுங்கிறது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இருக்கும். அப்புறம் மண்ணில் இருக்க சத்துக்கள் இப்போ வெப்பநிலை அதிகமாகுதுங்கிறோம், அப்போ மண்ணில் இருக்க சத்து எல்லாம் என்னாமோ ஆவியாக போய்கிட்டே இருக்கும், அதாவது குறிப்பாக கார்பன் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடாக மாறி போய்கிட்டே இருக்கும். மண்ணில் கரிம சத்து இருந்தால் தான் மண் வந்து ஒரு நல்ல மண்ணுன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம வந்து நிறையா இயற்கை எருக்களை நம்ம வந்து உரம் மட்டும் போடாமல் இயற்கை எருக்கள் இப்போ தென்னை நார் கழிவாக இருக்கட்டும், இலை தலை என்ன இயற்கை உரங்கள் இருக்குது எருக்கள்லாம் போட்டு அந்த மாதிரி போடும்போது மண்ணில் என்ன பண்ணும், மண் ஈரத்தை பிடிச்சி வைக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். அப்போ வறட்சி
0: தென்னார் கழிவுலாம் போட்டால் அப்படியே மக்கிடுமா சார், இல்லை டீகம்போசர் மாதிரி ஏதாவது பயன்படுத்தும்?
1: தென்னார் கழிவு வந்து என்ன அதில் வந்து சிஎன் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க, கார்பன் நைட்ரஜனோட அது அதிகமாக இருக்கனால அப்படியே நம்ம தென்னார் கழிவு போட்டோம்னா மண்ணில் போயிட்டு மண்ணிலுக்கு சத்து அது பிடிச்சி வச்சுக்கும், அதனால பயிர் உடனே வராது. அதுக்கு என்ன பண்ணணும், தென்னார் கழிவு எடுத்து புளிரோட்டஸ்னு ஒரு காளான் இருக்குங்க, அந்த காளானை வச்சு அதை மக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த தென்னை நாகரில் மக்கள் நம்ம தான் காப்பித்தூள் மாதிரி பவுடர் மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லதுங்க பயன்படாது, ஏன்னா மண்ணை வந்து கிட்டத்தட்ட 500 மடங்கு அது ஈரத்தை பிடிச்சி வச்சுக்குமா. அப்படிங்கிறப்ப மண்ணில் அதை போட்டோம்னா அந்த மானாவாரியெல்லாம் ஈரத்தை பிடிச்சி வச்சுட்டு பயிரை பாதுகாக்க நல்ல பலன் இருக்குங்க. கண்டிப்பாக அது ஒன்று பண்ணலாங்க.
0: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எல் நினோ என்ன செய்யும், காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேர்களே இதுல நீங்களும் பங்கேற்க சொல்லி 4311 240 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லைனா 9385461 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
1: பொதுவாக நம்மாழ்வார் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, நீரை வந்து வானத்துலேருந்து எடுக்கணும், நிலத்துலேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம எப்பயுமே வந்து மேட்டூரை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் தண்ணியை வந்து சேமிச்சு வைக்கிற இடம் தமிழ்நாட்டுக்கே மேட்டூர் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் தண்ணியை வந்து எல்லோரும் சேமிக்கணும், அவங்கவுங்க இடத்துல சேமிக்கணும், எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் சேமிக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்னதில் ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரியான சூழல் இன்னும் கடுமையாகலாம், இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிதீவிரமான சிக்கல்களை நம்ம எதிர்நோக்கலாம், அப்படிலாம் இருக்கும்பொழுது நமக்கான பங்களிப்பை நம்ம தான் சின்னதாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது அடுத்து இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்துங்க சார், பயிர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க வழக்கமாக போட்டுட்ருக்க பயிர்களை தாண்டி வேறு என்ன மாதிரியான பயிர்கள் நம்ம போடும் பொழுது, அதாவது நம்ம போடுற பயிரோட வேறு சில பயிர்களும் மரப்பயிர் இது மாதிரி ஏதாவது போடலாமா, அது மாதிரி போடுறதுனால என்ன நன்மை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: கண்டிப்பாக இப்போ வருங்காலங்களில் வந்து இந்த காலநிலை மாற்ற தாக்கத்தை நம்ம எதிர்கொள்ளணும்னா கொஞ்சம் மரப்பயிர்களை அதிகப்படுத்த சொல்கிறாங்க. அக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பயிர் கூட மரங்களையும் வளர்க்குறது அதிகப்படுத்துகிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தோட்டக்கலை பழமரங்கள்லாம் இப்போ நிறையா வந்துட்டு, குறிப்பாக வறட்சி தாங்கக்கூடிய நாவல் மரங்கள், நெல்லிக்காய், இளந்த பழமரம், அப்புறம் உட்டாப்பில் வேளாம்பழம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வறட்சி தாங்கக்கூடிய மரங்களை பயன்படுத்தினா நம்ம பருவத்தில் இல்லாமல் மற்ற சமயத்தில் பெய்கிற மழையும் அது மரங்கள் பயன்படுத்தும். பயிர் மட்டும்தான், பருவத்தில் மட்டும்தான் பயிர் இருக்கும், பருவம் இல்லாத சமயத்தில் பெய்கிற மழை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அதுக்கெல்லாம் இந்த மரப்பயிர்கள் இருந்தால் அதை பயன்படுத்தி நமக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. ஸோ வருங்காலங்களில் மரங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும், பயிர்களையும் மாற்றம் செய்யணும். வறட்சியை தாங்கக்கூடிய இப்போ வந்து நம்ம சிறுதானியங்கள் தானியங்கள் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம், மக்களும் இப்போ நிறைய அதை சாப்பிட்றது
1: இல்லை. ஆனால் நம்ம வந்து டெல்டா பகுதிகளில் தொடர்ச்சியாக நெல் போட்டு தான் பழகிருக்கோம், திடீர்னு நம்மளால் பெரும் அளவுக்கு மாற்றத்தை வந்து கொண்டு வர மனசும் ஒத்துக்காது, அவங்களால செய்யவும் முடியாது விவசாயிகள். ரெண்டாவது, விவசாயிகள் எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா, பக்கத்து காட்டுக்காரர் என்ன போட்டிருக்கோரோ அதை தான் நம்மளும் போடுவோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு பயிர் மாறுவதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இப்போ நம்ம போட்டுட்ருக்க பயிர்களில் நம்ம என்னென்ன விஷயங்களில் செய்யலான்றது சொன்னீங்க, அந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் வேறு என்னென்ன விஷயம் அவங்க யோசிக்கலாம், இல்லை இதை வந்து கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம்னா எப்படி சார் செய்யலாம் சார், ஒரே நாளில் செய்ய முடியாது?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக, அதை குறிப்பாக நம்ம வந்து தண்ணி இருந்ததுன்னா நம்ம வந்து வேறு பயிர் யோசிக்க வேணாம், நம்ம நெல் தான் நம்ம போவோம், அதை நம்ம பழகிட்டோம். தண்ணி இல்லாத தருணங்களில் நம்ம வந்து போகலாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல தண்ணி, சில பயிர் சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கேழ்வரகு எடுத்துங்க, குதிரைவாளி பயிர், ரெண்டுமே தண்ணியை தாங்கி தண்ணி நின்னாலும் வளரும், வறட்சிலையும் இருக்கும். இப்போ அந்த மாதிரி பயிர்கள் இப்போ நம்ம மழை பெஞ்சிச்சு வேறு பயிர் வராது அப்படிங்கிற சமயத்தில் இப்போ ஒரு மேட்டு பயிரை வளர்த்துருக்கோம், மழை வந்தால் தாங்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதே ராகியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு நாள் தண்ணி நின்னாலும் தாங்கும், குதிரைவாளி பயிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60-75 நாளில் வந்துடும். அந்த மாதிரி பயிர்களை நம்ம முயற்சி பண்ணலாம். ஒன்று இன்னொன்று, இப்போ நம்ம இதே பயிர் நம்ம நார்மலாக பயிர் பண்ணுற பயிர்லேயே வறட்சி வருதுங்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பழக்கத்தில் ஒரு PPFM ஒரு கரைசல் சொல்கிறாங்க, ஒரு நுண்ணுயிரி கரைசல். இந்த கரைசலை வந்து இலை மேலே தான் அது அந்த நுண்ணுயிரி உயிர் வாழுமா, இது தெளிச்சோம்னா ஏக்கருக்கு 200 மில்லி ஒரு சேத கரைசல்

0: சுரக்கிறாங்க. இது தெளிச்சோம்னா என்ன பண்ணும், பயிரில் வந்து அந்த சைட்டோகைனின்ங்கிற ஒரு இதை சுரக்கிறதுனால பயிர் சீக்கிரம் காஞ்சிராமல் அந்த பச்சையத்தை பிடிச்சி வச்சு ஒரு ரெண்டு வாரம் அப்படியே உயிரோடு இருக்கும்,
1: வறட்சியை
0: தாங்குமா, அதுக்குள்ளே மழை வந்தால் பயிரை காப்பாற்றிடலாம். அப்போ இந்த மாதிரி வறட்சி காலங்களில் இந்த பிபிஎஃப்எம் ஸ்ப்ரே எல்லா பயிருக்கும் ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க. அது இப்போ நிறையா ஒர்க் ஆகுது, இப்போ நிறைய விவசாயிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அது நம்ம பயன்படுத்தலாம். அதுபோக தமிழ்நாடு வேளாண் பல்கழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பயிர் வினைகள் துறையில் இந்த கிராப் பூஸ்டர்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஒரு பயிருக்கும் ஒரு வளர்ச்சி ஊக்கி மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நெல்லுன்னா ரைஸ் ரீப் அப்படின்னு சொல்கிறாங்க, பயிர் வகை பயிர்களுக்கு பயிர் அதிசயம், மக்காச்சோளத்துக்கு மெய்ஸ் மேக்ஸிமம், பருத்திக்கு வந்து பருத்தி ப்ளஸ் காட்டன் ப்ளஸ், சுகர்கேனுக்கு வந்து சுகர்கேனுக்கு பூஸ்டர், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது வறட்சி காலத்தில் பயன்படுத்தினா இதுவும் வறட்சியை தாங்கிறதா நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வறட்சி சமயங்களில் இந்த கிராப் பூஸ்டர்ஸை ஸ்ப்ரே பண்ணி நம்ம பயிரை வளர்ச்சியில் வறட்சியிலேருந்து பாதுகாக்கலாம், அது ஒரு தொழில்நுட்பங்க. அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக நம்ம இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து முன்னாடியெலாம் நம்ம பதியவே மாட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் இந்த நிறைய பிரச்சனைக்கு உள்ளான ஒரு இதாக இருக்குது. எப்படின்னா அடிக்கடி நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது விவசாயத்தில். அப்போ கண்டிப்பாக நம்ம பயிர் காப்பீட்டு திட்டம் பண்ணோம்னா அந்த இழப்பீடுலேருந்து நம்மளை வந்து முற்றிலுமோ அதை தவிர்க்க முடியும், நம்மளால் ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம பயிர் காப்பீட்டு திட்டத்தை கண்டிப்பாக எல்லா விவசாயியும் பயன்படுத்தணும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயணி அதாவது கேவிகே மூலயமா நிறைய பயிற்சி கொடுப்பாங்கல்ல, ஏதாவது இந்த வறட்சி வரணும் என்னென்ன பண்ணணுங்கிறது ஒரு அவேர்னஸ் நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணலாம், என்ன பண்ண எப்போதும் பண்ணாமல் நம்ம புதுசாக என்ன பண்ணலாம், என்ன சொல்கிறாங்க.
1: இப்போ இன்றைக்கி கூட சிறுகுமுனையில் ஒரு பயிற்சி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அப்பப்போ நடக்கிற பயிற்சிக்கு நம்ம அங்கங்கே போகணும். முதல்ல இந்த மாதிரி கேவிகே மாதிரி இல்லை இப்போ நம்ம ஊரில் இருக்க காலேஜஸ்ஸு, அங்கே இருக்க காலேஜில் இருக்க பேராசிரியர்கள், இல்லை உங்கள் ஊரில் இருக்க அக்ரி அவங்கள்ட்ட நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று
0: தெரியும் என்ன
1: தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதாவது நமக்கு என்ன என்ன இந்த மாதிரி முக்கியமான எல்லினோ காலங்களில் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்கப்போது, தெரிஞ்சாமல் நம்ம எப்போதும் பண்ணுறதை பண்ணிடாமல் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக அதை குறிப்பாக அந்த இந்திய வானிலைத்துறை மூலயமா வேளாண் வானிலை ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த வானிலை கூட சொல்லுவாங்க, அதாவது இந்த வாரத்தில் வரக்கூடிய வானிலைக்கு ஏற்ற ஆலோசனையை தயார் பண்ணி இந்தியா பூரா எல்லா மாவட்டத்தையும் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கேட்கணும், அடுத்த 5 நாட்களுக்கு என்ன வரப்போகுது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனைங்க. அதெல்லாம் நம்ம விவசாயிகள் பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்து ஒரு நல்லபடியாக விவசாயம் பண்ண முடியுங்க.
1: சரிங்க சார். இப்போ பொதுவாக திருச்சியை பொறுத்த வரைக்கும், திருச்சி இந்த டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குங்க சார்? இப்போ இந்த எல்நினோவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன் இருக்குது, அவங்க என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதை பற்றி?
0: திருச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு திருச்சி மாவட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 12 மாவட்டம் சொல்லியிருக்காங்க, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், இந்த பக்கம் விருதுநகர், ராமநாதபுரம், நீலகிரிசு, திருப்பத்தூர், வெள்ளூர், இந்த மாதிரி ஒரு 12 மாவட்டங்களில் இந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் மானாவரியில் அந்த பாதிப்புகள் இருக்கலாங்க. அதாவது ஜூன் மாதத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை, ஜூலை வரும்போது தான் இந்த எல்லினோட தாக்கத்தை பொறுத்து நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த ரகங்களை மாத்திரதா இருக்கட்டும், இந்த வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்களை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிச்சி தான் பண்ணணும். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க.
1: சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரியான தகவல்கள் இது நமக்கான தகவல்கள் இல்லை அப்படின்றத தாண்டி நம்மளோட வாழ்வியலில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்குது. நம்ம வந்து இதை புறந்தள்ளிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழலில் இல்லை. நம்ம போடுற பயிர் வந்து கடைசி வரைக்கும் நம்ம அறுவடை எடுத்து நம்ம கைக்கு அது பணமாக வந்ததுக்கப்புறம் தான் வந்து எதாக இருந்தாலும் உறுதி அப்படின்ற சூழலில் இந்த தகவல்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த கால சூழலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. வானொலியில் நம்ம சொல்கிறோம், அது இல்லாமல் செயலிகள் நிறையா இருக்குது, அந்த செயலிகளில் இது பண்ணலாம். அதேமாதிரி பக்கத்தில் இருக்கவங்க வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம், இல்லை வேளாண் கல்லூரிகளில் இருக்கிற அந்த பேராசிரியர்களை தொடர்பு கொள்ளலாம், இல்லை உங்கள் வட்டாரத்தில் இருக்க வேளாண் அலுவலர்களையோ இல்லை தோட்டக்கலை அலுவலர்களையோ வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம நிறைய முக்கியமாக பெரிய பெரிய பயிர்களுக்கு பேசணும், தோட்டக்கலை பயிர்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரியான பாதிப்பு? ஏன்னா தினசரி வாழ்க்கையில் காய்கறியோட விலை தான் ரொம்ப முக்கியமான பங்கில் இருக்குது. இப்போ தோட்டக்கலை பயிர்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்?
0: குறிப்பாக அந்த மழை குறையும் போது அந்த காய்கறி உற்பத்தி குறைய வாய்ப்பு இருக்குங்க.
1: ஏன்னா ஆடிப்பட்டத்தில் தான் நிறையா காய்கறி போடுவாங்க.
0: ஆமாம், மழை நாளில் போட மாட்டாங்க, போடுவாங்க. இப்போ நிலத்தடி நீர் குறையுது, மழை பெய்யல, இப்போ கிணத்துல தண்ணி கீழே போகுது, நிலத்தடி நீர் குறையுதுன்னா கண்டிப்பாக வந்து காய்கறி உற்பத்தி பாதிக்கப்படுங்க இந்த சூழ்நிலை. ஸோ அதுக்கு தான் நம்ம சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தணுங்கிறோம். சொட்டு நீரை பயன்படுத்தணுமா, கண்டிப்பாக தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி காய்கறி உற்பத்தி அதிகப்படுத்தலாம். இல்லை நம்ம சாதாரண முறையில் நீர் பாசனம்

0: பஞ்சமுன்னா தண்ணி பற்றாக்குறை ஏற்படும், அதனால காய்கறி உற்பத்தி கண்டிப்பா குறை வாய்ப்பு இருக்கு. அதனால என்னாகும், காய்கறியோட விலையேறவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணுங்க.
1: சரி, அதனால எல்லாரும் மாடித்தோட்டம் போட்டுக்கிறதும் நல்லது. விலைகளாக ஏறிச்சுன்னா நீங்க ஓரளவு சமாளிச்சுக்கலாம். அதாவது எல்லா மாற்றமும் நல் மாற்றமா அப்படிங்கிறது தான் கேள்வி. காலநிலை மாற்றம் நல் மாற்றம் கிடையாது. அதனால நம்ம ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். இது நமக்கான விஷயம்னு இல்லாமல் எல்லாரும் இதை பற்றி தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த தகவல் கேட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். இதை குறைப்பதற்கு ஏதாவது வழி இருந்ததுன்னா அதை நம்ம ஒன்றா சேர்ந்து செய்யலாம். முடிஞ்ச அந்த கார் பூலிங் பண்ணுறது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை முயற்சி பண்ணலாம். ஏன்னா இதை பேசிக்கிட்டே தான் இருக்கும் 10-15 வருஷமாக, எவ்வளோ தூரம் செயலில் செய்கிறோன்னு தெரியல. ஆமாம், முயற்சி பண்ணலாம். அது மாதிரிலாம் முயற்சிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன பங்களிப்பு கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்கல்லேருந்து நமக்கான ஒரு அந்த சவாலை வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். இவ்வளோ நேரம் ரொம்ப முக்கியமான நல்ல தகவல்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னீங்க. எல்லின்னொன்னா என்ன, பருவ காற்றுன்னா என்ன, தமிழ்நாட்டுக்கு எப்படி பருவ காற்று வருது, இந்தியாவுக்குள்ளே எப்படி போகுது, எப்படி மழையாக வருது, இந்த எல்லினோவால் என்னென்ன பாதிப்புகள் வரலாம், இப்போ என்ன பயிர்கள் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம், மாற்று தொழில்நுட்பங்கள், உளவியல் தொழில்நுட்பங்கள், இது மாதிரி நிறைய தகவலை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டது மிக்க நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றிங்க, இந்த வாய்ப்பை கொடுத்த வானிலையத்துக்கு என் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இதுவரைக்கும் எல் நினோ என்ன செய்யும், அதை விவசாயிகள் எப்படி எதிர்கொள்ளலாம், காலநிலை மாற்றம் அப்படிங்கறது தானா இயற்கையா உருவாக்கிக்கல, நாம தான் அதை உருவாக்குறோம், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நாம தவிர்க்கணும் அப்படின்னு பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. திருச்சி நவலூர் குட்டப்பட்டு அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் டி ரமேஷ் அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், வனத்துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்கும் மாநாடு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய மின்னணு கால்நடை திட்டப்பணிகளின் கீழ் 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி, அடைப்பான் நோய் ஆகியவற்றுக்கான தடுப்பூசி பதிவுகள், பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தமிழ்புரம் மரியபுரம் பகுதிகளில் நுழைந்த காட்டு யானை கூட்டத்தை வனத்துறையினர் 2 மணி நேரத்திற்கு பின்னர் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். திருநெல்வேலி ரயில் நிலைய புறமமைப்பு பணிகள் காரணமாக ரயில் நீளங்கள் மற்றும் வழித்தடங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது. நாகர்கோவில் சென்னை எழும்பூர் வந்தே பாரத் விரைவு ரயில் இன்று நாகர்கோவிலிருந்து 70 நிமிடங்கள் தாமதமாக பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்படும் என்றும், திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி விரைவு ரயில் விருதுநகர் ராஜபாளையம் தென்காசி கொல்லம் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனி தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

எந்த நாளா இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் வண்ணமயமா மாத்துற சக்தி இசைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இன்றைய நேரத்தை கொஞ்சம் இசையோடும் கொஞ்சம் உற்சாகத்தோடும் மாத்த துள்ளலான பாடல்களோட வருது போடு ஆட்டம் போடு திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல.

நேர்களே, இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 பகல் 12:10 மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில புரியாத புதிர் பத்தி நம்ம தோழிகளோட உரையாடலாம். அதுக்கு நம்மளோட உரையாடத்துக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே 0431 240 101 அல்லது 246 102 1 என்ற எண்ணுக்கு நம்மளோட பேசி மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல இணைஞ்சிருக்கும் போடு ஆட்டம் போடு.

இனி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல நம்ம தொடர்ந்து கேட்கலாம் இரு பட பாடல்கள். இன்னைக்கு முதலாவதா சத்ரியன் படத்திலிருந்து பாடல்கள் வருது.

நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:15 விவசாய அன்பர்களுக்கான வேளாண் அரங்கத்தில் அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை பற்றி நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சுமுத்து அவர்களோட நேர்முகம். பிற்பகல் 2:30 மணிக்கு மண்ணின் மனம் நிகழ்ச்சியில மணப்பாறை பி அழகர் குழுவினரின் ஒயிலாட்ட பாடல்கள்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விழிய நகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களையும் அளிக்கவுள்ளார். தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் 2வது நாளாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கவிஞர் மாளிகையில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்படுகிறது. பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியிடப்படவுள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் நடப்பாண்டிற்கான பணியிட மாறுதல் பொது கலந்தாய்விற்கு இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னையில் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சியில் தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தி ஏராளமான படைப்புகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. பென்சில் ஓவியம், பேனா ஓவியம், நீர் வண்ண ஓவியம், அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

அட்டகாசமான நிகழ்ச்சிகளை அள்ளி தரும் பண்பலை ஒன்னே ஒண்ணு, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு நம்ம எடுக்கிற சிறிய முயற்சி தான் நாளைக்கு பெரிய வெற்றியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப நம்ம கேட்க போறோம் உங்களோடு நாங்க. அறிமுக நேயர்களுக்காக மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பாட்டு வருது, கேட்டு அடைஞ்சிருப்போம்.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி.

ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 11:09 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாரு பாத்திரலாமா? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: யார் பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் விரால்மலை புதுப்பட்டில இருந்து கவிதா பேசுறேன்
2: சார். கவிதாமா, என்ன பண்றீங்கம்மா?
3: நாங்க விவசாயம் பாத்துட்டு இருக்கோம் சார்.
2: சூப்பர். என்ன போட்டிருக்கீங்க காட்டுல?
3: காட்டுல தென்னை சார்.
2: தென்னையா? சூப்பருங்க. சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு?
3: இது தலைநகரத்துல இருந்து ஏதோ நினைக்கிறேன் பாட்டு. என்ன சார்,
2: என்ன நினைக்கிறீங்க?
3: நான் ஒண்ணும் நினைக்கல சார்.
2: ஒண்ணும் நினைக்கல, அந்த பாட்டை மட்டும் போடுப்பா அப்படிங்கிறீங்களா? எதனால அந்த பாட்டு பிடிக்கும்? நன்றி உங்களுக்கான பாடல் இதோ.

0: 11:15 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நேரில் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும். உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா 2461021 அப்படிங்கிற நம்பரோட 0431 அப்படிங்கிற எஸ்டி கோட் நம்பரையும் சேர்த்து எல்சே மறந்துடக்கூடாது. இல்லப்பா இது வரைக்கும் நான் பேசினது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு சூப்பரா நம்பர் காத்துட்டு இருக்கு 0431240102. இந்த நம்பர்ல புது நேயர்களை மட்டும்தான் எடுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார்? வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிட்ட பேசுறீங்க
1: சார்? நான் அரியமங்கலத்திலிருந்து பீர்மல் பேசுறேன். பீர்மல் பார்வையற்ற மாற்றத்தினாலே.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பாட்டு கேட்க
1: போறீங்க? எனக்கு வந்து கண்ணு பட பகுதி படத்துல இருந்து மடிச்சு நீதான் விட்டு பிரிக்கிற அந்த பாட்டு வேணுமே சார் எனக்கு.
0: எதுனால அந்த பாட்டு?
1: இல்ல சார், அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார் எனக்கு.
0: அப்படியா? சரி, கேட்டுருவோம் அந்த பாட்டா.
1: ஏற்கனவே ஒரு வாட்டி கொண்டு பேசுகிறேன் சார், 6 மாசம் முன்னாடி.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: அப்போ நீங்க பொருட்களம் படத்துல இருந்து பாட்டு கேட்டேன், தஞ்சாவூர் மண் எடுத்து தமிழ பாட்டு கேட்டேன்.
0: சரி,
1: அப்ப நீங்க கூட சொன்னீங்கல்ல இந்த மாதிரி நம்ம திருச்சி ஊரு இடம் இருக்கான்னு கேட்டீங்க. நான் கூட சொன்னேன்
0: ஸ்ரீரங்கம் வந்திருக்கு அப்படின்னு. ஓ, ஸ்ரீரங்கம் மண் எடுத்து
1: சின்ன பொண்ணு விரலுக்கு வரும். விரலுக்கு எனக்கு, நானும் அந்த ஊர் அப்படின்னு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா சார், அப்பயே சார் லாஸ்டா பேசினது
0: ஞாபகம் வச்சு சொல்றீங்க. நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: 11:20 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நேர்களை. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள 246-102-1 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. 4-3-1 அப்படிங்கிற இணைப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ள மறந்துடக்கூடாது. அறிமுக நேர்களா இருந்தா 4-3-1 அப்படிங்கிற இணைப்பையோட 240-102-1 அந்த நம்பருக்கு டயல் பண்ணலாம். இப்ப நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: உறையூர் சக்தி நகர்ல இருந்து மோகனா பேசுறேன் சார்.
0: மோகனாமா, என்ன பண்றீங்கம்மா?
1: ஹவுஸ் இல்லத்தரசி.
0: இல்லத்து அரசியா இருக்கீங்க?
1: ஆமாங்க.
0: ரைட். என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு
1: நிகழ்ச்சியில? இட்லி கடையில இருந்து இஜாமி தந்தானே அந்த பாட்டு போடுங்க சார்.
0: எதுனால அந்த பாட்டு போடுங்க? இந்த படம் பாத்தீங்களா?
1: ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.
0: ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் பாத்தீங்களா?
1: படம் என்ன பாக்கல, இதே ராகத்துல கூட நான் போட்டு விட்டு இருக்கேன்.
0: அப்படியா?
1: காலையில
0: உங்க பாட்டு வரல, அதனால இப்ப போன்
1: பண்ணிட்டீங்க.
0: இப்ப பாட்டு போட்டலாமா?
1: அதனாலதான் அந்த பாட்டு இப்ப கேட்டேன்.
0: ரைட். உங்களுக்கான பாட்டு வருது, கேக்கலாம்.
1: கேக்கலாம்.
0: நன்றிமா. நன்றிங்கம்மா.

0: 11:26 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் சார், நாங்க தாயனூர்ல இருந்து பழனியம்மா பேசுறோம்.
0: பழனியம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க இதோ பூ எடுத்துட்டு இருக்கோம் சார்.
0: என்ன பூ?
1: இதோ உச்சி பூ எடுத்துட்டு இருக்கோம் சார்.
0: சரி, பூ கட்ட தெரியுமா உங்களுக்கு?
1: பூவெல்லாம் கட்ட தெரியும், நான் மாலையே கட்டுவோம்.
0: மாலையே சுத்துவீங்களா?
1: மாலை பூ கட்டுறது எல்லா வேலையும் தெரியுங்க சார்.
0: முல்லை பூ கட்டுறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல?
1: கஷ்டமா தான் இருக்கும், என்ன பண்றது?
0: என்ன பண்றது, கட்டிதான் ஆகணும்.
1: நன்றிமா
0: இனிப்பு வந்ததுக்கு உங்களுக்கான பாடல்தான்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது.

0: தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார.

0: 11:34 ஆயிடுச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கோம் உங்களோடு நாங்க நேரில் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2461021 அப்படிங்கிற நம்பர் காத்துட்டு இருக்கு. 0431 அப்படிங்கிற எஸ்டி கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்ய மறந்துடக்கூடாது. புது நேயர்கள் அறிமுக நேயர்கள் சொல்லி 431 அப்படிங்கிற இணைப்பனோட 240 102 1 அந்த நம்பர் புது நேயர்களுக்காக மட்டுமே காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார், திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மணப்பாறையில இருந்து பேசுறேன் சார். பாக்கியலட்சுமி.
0: பாக்கியலட்சுமி அம்மா, என்ன பண்றீங்க? என்ன பாட்டு கேட்க போறீங்க? ஃபர்ஸ்ட்
1: சற்று முன் கிடைத்த தகவல் படி தொலைந்து போனதென் இதயமடி, அந்த சாங் சார்.
0: என்ன படம்?
1: படம் நேம் ஞாபகம் இல்ல.
0: பாட்டு பிடிக்கும். படம் பேர் என்னன்னு
1: தெரியுமா?
0: தெரியல. சிந்தாமல் சிதராமல் அந்த படம் பேரு.
1: சரி சரி சார்.
0: அதுல இருந்து சற்றுமுன் கிடைத்த தகவல் படி உங்களுக்காக வருது, கேக்கலாமா?
1: ஓகே,
0: நன்றிமா.
1: தேங்க் யூ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 11:41 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நேரில் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்து நினைச்சீங்கன்னா 4311 அப்படிங்கிற இணைப்பேனோட 246-102 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். இது வரைக்கும் நான் பேசினது இல்லப்பா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேச போறேன் அப்படின்னா உங்களுக்கான நம்பர் 0431240021. இப்ப நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
2: பேசுறேன்.
1: எங்க இருந்துமா?
2: என்ன
1: பாட்டு கேக்க போறீங்க நிகழ்ச்சியில?
2: தொடர்ந்து
1: நிகழ்ச்சிகளை கேளுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. சரியா?
2: சரி சார்.
1: உங்களுக்கான பாடல்கள்

0: 11:48 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
1: இனிய காலை. வணக்கம் சார். சோமாபத்திலிருந்து மாலா சேமரங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. எப்ப கடைசியா பேசுனீங்க?
1: கடைசியா பேசி உங்கள்ட்ட பேசுறதுதான் சார்.
0: என்கிட்டனா எப்ப பேசுனீங்க?
1: உங்கள்ட்ட பேசி ஒரு 5-6 நாள் ஆச்சுங்க சார். 23-4 பேசுனீங்க சார்.
0: ரைட். 3 நாளைக்கு ஒருக்கு தான் எல்லா நேர்களும் வரணும் சரியா?
1: கண்டிப்பாங்க சார். 3 நாளைக்கு என்ன அழகி தான் சார் வருவேன்.
0: சரி. என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு நீங்க?
1: நன்றி.

0: உங்களோட நாங்க நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யாரு பாத்திரலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: முற்பகல் வணக்கம் கூறி உங்களோட நாங்க நிகழ்ச்சியில் நான்கு நாள் இடைவேளைக்கு பிறகு 102.1 பண்பலையில் இணைவது, அதனை நிறைவு நேரா இணைவது மலைக்குடி பத்தி சண்முகம்.
0: எப்ப கடைசியா பேசுனீங்கன்னு கேக்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன்.
1: எப்பவுமே நான்கு நாள் மூன்று நாள் இடைவேளை விட்டு வர்றது, சமயத்துல 12 நாள் இடைவேளை விட்டு கூட வந்திருக்கேன்.
0: குட் பாய். நீங்க
1: புதிய வாய்ப்பு நிறைய ஆர்வமா நம்மள போல வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் அவங்களுக்கு வந்து பங்கு பெறணும்.
0: சூப்பர் சூப்பர். ஆசை அப்படியே அந்த டிப்ஸும் சொல்லுங்க, எப்படி நீங்க லைனை பிடிக்கிறீங்க நேயர்களுக்கு?
1: முதல்ல நீங்க பாட்டு போடும் போது ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது லைன் சமயத்துல கிடைக்காது, பிஸியா இருக்கும்.
0: சரி,
1: இருந்தாலும் நம்ம வந்து ஐயா கிடைக்கலையான்னு விட்டக்கூடாது.
0: தொடர்ந்து முயற்சி பண்ணும், கிடைக்கும்.
1: முயற்சி திருமணியாக்கும்.
0: சூப்பர்.
1: வந்தாலும் பாட்டு கேட்டாலும் பண்பையில பங்கேற்றலாம்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: படம் வந்தங்க வெற்றி விழா, அதுல சிவி சிலக்கணத்து புது பொண்ணுங்க பாட்டா இந்த இனிய முற்பகல்ல 102.1 வழியா காட்டுல தவளை உடைய
0: கண்டிப்பா
1: நன்றி. பாட்டு நான் ஏன் கேக்குறேன்னா, 19/6/1994 எனக்கு 32வது திருமண நாள். அன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த பாட்டு கேட்க முடியல, அதுக்காக இப்ப கேக்குறேன்.
0: கல்யாண நாள் ஞாபகம் வந்துருச்சு சண்முகத்துக்கு. சரி, ஓகே, பாட்டு போட்டுறோமா?
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.

0: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது உங்களோட நாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ண நேயர்களுக்கும், கால் பண்ண நேயர்களுக்கும், கால் பண்ண முயற்சி செய்த நேயர்களுக்கும், கேட்ட எல்லாருக்கும் டாடா பாபாய் சொல்லிக்கலாம்.
1: நேரம் 12 மணி, நேர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு என்றும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல் நீனோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உர தேவைகள் உள்ளிட்டவை தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரிப்பித்து வருவதாக கூறிய அமைச்சர், இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெறும் 2வது நாள் மாநாட்டில் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. 272 விசைப்படகுகளும் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் சேமிப்பு கிடங்குகள், மண்புழு உரம் தயாரிப்பு அலகு, பட்டுப்புழு வளர்ப்பு, வேளாண் குருவிகள் கொள்முதல் உள்ளிட்ட திட்டங்களுக்கு கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அறிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளியமரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி நாளை செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கு இடையே 5 2020 போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள் வரும் 19 தேதி வரை நடைபெறவுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: 107.1.
1: குறளமுதம்
2: வலியறிதல் 48 அதிகாரம் முதல் குறட்பா.

0: தேயல்
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: இயந்திரங்களோடு சுத்திச்சுக்கிற நம்மளால மின்சாரம் இல்லாத உலகத்தை ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியாது இல்லையா? கோடை காலத்துல நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம், ஒரு நொடி சுத்தக்கூடிய அந்த மின் விசிறி நின்னுட்டா கூட நம்மளால அந்த இடத்துல இருக்கவே முடியாது, உடனே வெளியில எங்கேயாவது வரணும்னு தான் தோணும். அப்படிப்பட்ட மின்சாரத்தை அவசியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோமான்னு கேட்டா அலட்சியமா வீணாக்குறவங்க தான் அதிகமா இருக்காங்க. வீட்டுல ஆளே இல்லாத அறையில மின் விசிறி சுத்திக்கிட்டே இருக்கிறது, மின் விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும், இதையெல்லாம் நாம கண்டுகிறதே கிடையாது. ஒருவேளை இதுக்காக நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ நம்மள திட்டினா கூட கரண்ட் பில்லு கட்ட கஞ்சம் பிடிக்கிறாங்கன்னு தான் சொல்வோமே தவிர காரணத்தை புரிஞ்சுக்கவே மாட்டோம். நாம சிறிய அளவுல மேற்கொள்ளக்கூடிய மின் சேமிப்பு தாங்க நாட்டுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கை காத்தையும் ஒளியையும் பயன்படுத்த கத்துக்கணும். நாம பயன்படுத்துற மின்சார சாதனங்களை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதனை நிறுத்தாம அப்படியே விடுறது, தேவையற்ற மின் சாதனங்களை அதிக அளவுல பயன்படுத்துறது, இதையெல்லாம் தவிர்க்க பாக்கணும். மின் விளக்கு, தொலைக்காட்சி, மின் விசிறி, குளிர்சாதன பெட்டி, சலவை இயந்திரம், நீர் இறைக்கு மோட்டார், மின்சார அடுப்பு, தொலைபேசி, கணினி, இதையெல்லாம் தேவையான நேரத்துல தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்தினாலே போதும். அவை போதித்தது என்னமோ பொது சிக்கனம் தான், ஆனா நமக்கு இன்னைக்கு தேவை மின் சிக்கனம். யோசிப்போம் மின்சாரமற்ற உலகத்தை, சேமிப்போம் இன்றே மின்சாரத்தை.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் இன்னைக்கு பகல் 1 மணிக்கு காவிய கானங்கள் தரும் மதுர கீதம், பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், 2:15 விவசாய அன்பர்களுக்கான வேளாண் அரங்கத்தில் அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை பற்றி நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சுமுத்து அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மணப்பாறை பி அழகர் குழுவினரின் ஒயிலாட்ட பாடல்கள், 3:00 இசைத்தூரல், 4:00 வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள், 5:00 பொன் மாலை, 6:00 ஆரவாரம். மணிக்கு நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள். திருச்சிராப்பள்ளியின் அலைவரிசைகளில் 6:40 முதல் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இடையே நடைபெறக்கூடிய ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம்.

0: ஒரு மனிதரை அழகா காட்டுறது அவங்களோட உடையோ தோற்றமோ கிடையாது. அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நல்ல குணம்தான் அவங்கள அழகா காட்டும். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க நல்ல குணம்னு நினைக்கிறத இன்னொருத்தங்க பலவீனமா நினைக்கலாம். சில நல்ல குணங்கள் பாராட்டப்படுறதுக்கு பதிலா கடைசி வர புரிஞ்சு கொள்ளப்படாமலே போயிடும். அப்படி புரியாத புதிரா இருக்கிற நல்ல குணத்தை பத்தி தான் பேச போறோம் நம்ம மங்கீர் உலகத்துல. உங்க வாழ்க்கையில நீங்க மிகவும் மதிக்கக்கூடிய நல்ல குணம் என்ன? அந்த குணத்தால நடந்த மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்குதா? வந்து சொல்லுங்க. 0431 அப்படிங்கிற முன்னணிப்போட 240-102-1 அல்லது 246-102-1. நான் உங்க தோழி கீர்த்திகா. வாங்க பேசிக்கிட்டே இணைஞ்சு பயணிப்போம்.
1: Yes, I love this idiot.

இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகத்துல. இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படின்னா, புரியாத புதிரா இருக்கக்கூடிய நல்ல குணத்தை பத்தி தான். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா இனியக்கூடிய தோழி யாருன்னு பாத்துடலாம்.

இணைப்பில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 0431 240 102 1 அல்லது 246 102 1 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு வாங்க தோழிகளே பேசலாம்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகத்துல இன்னைக்கு எந்த தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படின்னா, புரியாத புதிரா இருக்கக்கூடிய நல்ல குணத்தை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்க முதல் தோழி யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: எங்க இருந்தமா, யாருமா பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் ஆத்தூர் காவேரி பால் பேசுறமா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கமா. இங்க எல்லாம் நல்லா இருக்கும்.
2: நன்றிமா. இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? சில நேரங்கள்ல அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்ல. ஆனா அது நல்ல குணமா தான் இருக்கும். நம்ம கிட்டயும் இருக்கலாம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
3: அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒருத்தங்க வந்து அடிச்சாங்கன்னா மன்னிச்சு விட்டுறோம்னு
2: பாத்தீங்க.
3: அது மாதிரி ஒருத்தங்க வந்து நம்ம வீட்டு வந்து வேலை செய்ய வராங்க, நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுங்க. நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்க நமக்கு தெரியாம சில பொருளை கூட எடுக்கிறாங்க. திருந்துதானே அது எப்படியா இருந்தாலும்.
2: ஆமா,
3: அத செய்ய நம்ம அதெல்லாம் மன்னிச்சிடறோம்.
2: மன்னிச்சிடணும்
3: கூட அது வந்து தப்பு.
2: மன்னிச்சிடணும் அப்படிங்கறதுதான் வந்து நல்ல குணம் அப்படின்னு சொல்றீங்களாமா?
3: இன்னைக்கு
2: வந்துட்டு எங்களோட இணைந்து பேசின

0: 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
5: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள், இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: That's right.
10: இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகத்துல. இன்னையோட தலைப்பு, புரியாத புதிரா இருக்கக்கூடிய நல்ல குணத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த கேள்வியே நிறைய பேருக்கு புரியாத புதிரா இருக்கும் நினைக்கிறேன். புரியாத புதிரா இருக்கக்கூடிய நல்ல குணம்னா என்ன? நம்ம கிட்ட நல்ல குணமா தான் இருக்கும், ஆனா அதை மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கலாம், இல்லனா அது வந்து நல்ல குணமே இல்லைன்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கிற குணமோ இல்ல வேற யார்ட்டையோ இருக்கக்கூடிய குணமோ தான் நாங்க சொல்ல சொன்னோம். இத மாதிரி சொல்றதுக்கு நீங்க இணைய வேண்டிய எண்கள் 0431 240 1 அல்லது 246 102 1.

0: நம்ம கூட இணைய வந்திருக்க நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம், யாருமா எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவனைக்காவல்ல இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா. தலைப்பு
1: தெரியாத புதிர்னா, நம்ம புரிஞ்சிக்காம சிலர் வந்து தப்பான ஒரு செய்தி இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடக்கிறவங்க தான்
0: புரியாத.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நல்ல குணங்களை நாம மத்தவங்க கிட்ட இருந்து மட்டும் எதிர்பார்த்துட்டே இருக்க கூடாது, நம்மளும் மத்தவங்க கிட்ட நல்ல குணத்தோட நடந்துக்கணும். இன்னைக்கு மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில நம்மளோட இணைஞ்ச எல்லா தோழிகளுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்புல சந்திப்போம். மங்கீர் உலகத்துல இணைந்தே இருங்கள். திருச்சி FM ரெயின்போ 102.1.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வனப்பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில்

0: உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் OTP எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் பெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபன் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3

0: தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண்வளம் உர தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். ஏத்தன்ஸை தலைமையிடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பணப்பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பணப்பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா துவேதி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனித் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநிலச் செய்திகள் 1:45.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசையால் மயங்காத இதயங்கள் இல்லை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களால் வலம் வருகிறது மதுர கீதம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் மயிலாப்பூர் ஆனந்தி மணிகண்டன், வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, குப்பநத்தம் ராம் பிரகாஷ், கோகிலா, வாகையூர் ராக்கெட் ராமசாமி, சரோஜா தேவி.
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர் ஜூலை மாதம் முதல் 7 நாட்கள் 7 காடுகளை பற்றி அரிய தகவல்களோடு நம்மோடு இணைகின்றனர் திருச்சி சரக வன பாதுகாவலர் டாக்டர் எஸ் கிருத்திகா, முனைவர் கே கந்தவேலு ஆகியோர். வனங்களின் சிறப்புகளை வழங்குவதில் பெருமை கொள்கிறது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருப்பக்குழி சாந்தி விஜயகுமார், சிறுங்கட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், சந்தோஷ்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் நாச்சிக்குறிச்சி முத்துசுவாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் தங்கபதுமை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் சுகன்யா, பரத், சுஸ்மிதா ஸ்ரீ, வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமலிசை, கஸ்தூரி, அருணா, சேகர், வெண்கரும்பூர், நேரு.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா வீரமுத்து அருண் கண்ணன் சிவகாமி குருப்ரியா நல்லசாமி பிரணீத். பாடல் ஒலிக்க இருக்கிறது தவப்புதல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் ராமேஸ்வரம், ஆசிக், தௌஃபிக்.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி. பால்குடம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி. துணிந்து நில், தொடர்ந்து செல்,

கள்ளுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம், உள்ளம் பொய்கள் சொல்வதுண்டு ஏன் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும். எவனும் மிருகமாவதுண்டு ஏன் குரங்குக்கும் மனதுக்கும் உறவு உண்டு, அவனும் தேவனாவதுண்டு தான் சொல்வதில் செய்வதில் நேர்மை கொண்டு. துணிந்து நில், தொடர்ந்து செல்வா.

0: தொடர்ந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தன்சிகா ஸ்ரீ,

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமு மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதென்ஸை தலைமையிடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப்

நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரகீதம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழ குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6 தொடங்கி 3 சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10 வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1 முதல் 10 வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெற உள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN அலர்ட் மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த ஜூன் 15 முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 காலம் அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனீத் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்கும்.

0: முகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: நேர்களை உங்களின் நினைவிற்கு திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மணப்பாறை பி அழகர் குழுவினர் வழங்கும் ஒயிலாட்டம். பிற்பகல் 3:00 இசைத்துறல், 4:00 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 431-246-1021, 431-240-1021. மாலை 5:00 பொன் மாலை கேட்கலாம். நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 இன்று மாலை 6:00 ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் 6:15 நலம் தரும் யோகா யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நேர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் பேச்சிமுத்து அவர்கள். முதலில்
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து நம்ம கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டுல எல்லாம் மீன் தொட்டியில மீன் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் என்ன வகையான மீன்னே தெரியாமவே வளர்த்துக்கிட்டு இருப்போம் நிறைய பேர். அதை வந்து அலங்கார மீன் வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இன்னைக்கு நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இந்த அலங்கார மீன் வகைகள் அப்படின்னு சொல்றாங்க, நாங்க கெண்ட மீன், கெளுத்தி மீன், ஜிலேபி மீன் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அலங்கார மீன் அப்படின்னா இது ஒரு வகையா இல்ல பல வகைகளை சேர்த்துதான் அலங்கார மீன் சொல்றோமா?
2: இது வந்து பல வகையான மீன்களுக்கு சேர்த்ததுல பாத்தீங்கன்னா வந்து அலங்கார மீன் வளர்ப்பு பாத்தீங்கன்னா இன்று உலக அளவில் வேகமாக வளர்ந்து முக்கிய தொழிலாக காணப்படும் சார்.
1: இந்த அலங்கார மீன் அப்படின்னு சொல்லும் போதே அது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எல்லாருக்கும் தோணும். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்?
2: சார், அலங்கார மீன் வளர்ப்பு பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து லாபம் தரும் தொழிலாக காணப்படுது சார். பொதுவாக இந்த மகளிர்கள், வேலை வாய்ப்பட்ட இளைஞர்களுக்கு வந்து முக்கிய தொழிலாக காணப்படுது. இது வந்து பெரும் லாபத்தை வந்து கொடுக்குது சார். இப்ப ஹாஸ்பிட்டல் அலுவலகங்களை பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பாங்க. அது ஏன்னா வந்து அதோட மூவ்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நோயாளிகள் இருப்பாங்க, அந்த மீனோட மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் ஆகும். சோ அதுல இருந்து நோய்கள் வந்து அவங்களுக்கு காப்பாத்திக்கலாம்.
1: நிச்சயமா சார், இதை ஒரு தெரப்பியா கூட நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. நம்மளும் கூட நிறைய கடைகளுக்கு இல்ல உணவகங்களுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா மருத்துவமனைகளுக்கு எல்லாம் போனோம்னா முன்னாடி ஒரு பெரிய மீன் தொட்டி
2: வச்சிருப்பாங்க. வைக்கும்போது வந்தோடனே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். பட் நோயாளிகளுக்கும் அதை பார்த்தோன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக கிடைக்கும். ஓகேங்களா? அதனால நோய்கள் வந்து காத்துக்கொள்ளலாம்.
1: நிறைய பேர் சொல்றாங்க கோபம் வந்துச்சு அப்படின்னா மீன் தொட்டிக்கிட்ட போய் உட்காந்துருங்க.
2: கண்டிப்பாக அது முக்கியமான எடுத்துக்கிட்ட சார். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல இருக்கும். ஸோ வந்து அதை பார்த்து நம்ம மைண்ட் அப்படி ரிலாக்ஸ் ஆகி நம்ம அந்த கோபத்தெல்லாம் தணிஞ்சு லெவலுக்கு போயிடலாம்.
1: ரொம்ப இந்த விஷயத்தை சொல்லும் போதே நிறைய பேருக்கு இருக்கிற கோபம் போயிடும். மீன் தொட்டியில மீன் அப்படின்னால நிறைய பேருக்கு கோபம் போயினு சொல்லலாம். சரி சார், இந்த அலங்கார மீன் வளர்ப்போட முக்கியத்துவம் என்ன?
2: அலங்கார மீன் வளர்ப்பு முக்கியமா எதுக்குன்னா வந்து ஏற்றுமதி தொழில்கள் வழக்கம் முக்கியமா வந்து வீட்டு அலங்காரத்தை வளர்க்கற சார். குளம் குட்டையில தொட்டியில வளர்க்கலாம், வீடுகளை வளர்க்கலாம், ஹாஸ்பிட்டல வளர்க்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான தொழில் தான். பட் என்ன ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு சார். நம்ம இதுல
1: அது மற்ற மீன்களை விட இது வளர்க்கறதுல ஒரு வித்தியாசமான ஒரு வருமானம்,
2: பட் லாபம் அதிகமா இருக்கு.
1: அதுதான் முக்கியம். இப்ப இந்த லாபம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வகை மீன், இப்ப ஒரு கெண்ட மீனோ ஒரு ஜிலேபி மீனோ வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அந்த ஒரு வகை மீனை மட்டும்தான் வளர்ப்போம். இந்த அலங்கார மீன்னா பலதரப்பட்ட மீன்களை வளர்க்கற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு இனங்களுக்கும் தனித்தனி தொட்டியில எல்லாம் வளர்க்கணுமா இல்ல ஒன்னாவே வளர்க்கலாமா?
2: இல்ல சார், தனித்தனி தொட்டியில வளர்க்கணும் சார். எக்ஸாம்பிள் வந்து இந்த கோல்ட் ஃபிஷ் மாங்க, கப்பி மாங்க, ஏஞ்சல் மாங்க, டிஸ்கஸ் மாங்க, கொய்கப் மாங்க, இதெல்லாம் வந்து தனித்தனி தொட்டில வளர்க்கணும் சார். ஏன்னா ஒண்ணு ஃபைட் பண்ணி அது வந்து நோய் காரணமாகும். சோ வந்து தனித்தனி தொட்டில வளர்த்தா நமக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் சொல்றாங்க.
1: பேரெல்லாம் கேட்டாலே ஏதோ நம்ம எல்லாம் அப்படியே வந்து சொல்றது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு கூட்டிட்டு போயிடுற மாதிரி தான் இருக்குது. அதே போல நீங்க அந்த பேருக்கு ஏத்த மாதிரியான அந்த அலங்கார மீன்களும் அதுங்களுடைய செய்கைகளையும் அப்படி வச்சிருக்கு. இந்த ஷார்க்னு சொல்றாங்க, கொண்ட மீன் எல்லாம் சொல்றாங்களே,
2: கொண்ட மீன், கோல்டு ஃபிஷ்னா கோல்டு கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கும், கப்பி மாங்க, ஏஞ்சல் ஃபிஷ்னா அந்த ஏஞ்சல் மகையை கும்பாங்க, ஃபைட் ஃபிஷ் பாத்தீங்கன்னா அந்த வால் எல்லாம் வந்து நீளமா இருக்கும், ஃபைட் பண்ண ஃபிஷ் வந்து அது மாதிரி அழகான மீன்கள் எல்லாம் இருக்காது.
1: மீன்களுக்குள்ளேயே நிறைய இந்த மாதிரியான வித்தியாசமான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. சரிங்க சார், இப்ப இந்த அலங்கார மீன்கள்ல பொதுவா காணப்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கும். அது சாதாரணமா என்னென்ன நோய்கள் எல்லாம் ஈஸியா வரக்கூடியது?
2: இப்ப அலங்கார மீன்கள் வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா வந்து பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ் அந்த ஒட்டுண்ணி நோய்கள் காணப்படுகிறது. முக்கியமா அந்த நோய்களுக்காக காரணம் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நீரின் தாகம் சார். நீரின் தாகம், அடுத்து உணவு, வெப்பநிலை, அடுத்து நம்மளுடைய பராமரிப்பு, இதுதான் முக்கியமான. ஏன்னா வந்து தண்ணி அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும். அதிகமான உணவு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தொட்டில மீன் எடுத்துக்க உணவு தவிர்த்து மற்ற உணவுலாம் கீழே கிடக்கும். ஸோ அது என்னன்னா தண்ணி கெட்டு போகும். ஸோ அதனால மீன்கள் நோய் ஏற்படும். அடுத்து வெப்பநிலை, விண்டர் சீசன், சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் ஏற்ற வந்து மீன்கள் வந்து நோய் ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கு சார். அடுத்து ஒட்டுண்ணிகள் இருக்கு. இப்போ நமக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தலை பெயின்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி மீன்களுக்கும் மீன் பெயின் ஒன்று இருக்கு சார்.
1: மீனுக்கும் பெயின் இருக்கு
2: எனக்கு. அது எப்படின்னா இங்கிலீஷில் அர்குலஸ்ம்பாங்க, அர்குலஸ் தமிழில் மீன் பெயின்பாங்க. அந்த மீன் பெயின் என்ன வந்து மீனோட உடல் பாடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், வாலில் ஒட்டிக்கும், தலையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ என்ன ஆகுனா அது மீனோட அந்த பிளட்டை எடுத்து சாப்பிடும். சாப்பிடனா மீன்களுக்கு வந்து நோய் ஏற்படும். மீன்களின் வளர்ச்சி வந்து கம்மியாகும் சார். அடுத்து மீனோட உடல் நிறமாட்டம் வந்து அடையும். ஓகேங்களா? அதோட அடுத்து உணவு வந்து

0: இல்லாமலே காணப்படும். அது மீன் அதனோட ஆக்சன். அடுத்து வந்து மீன்கள் வந்து அதிகமான இழப்பு ஏற்படும் சார், ஓகேங்களா? இதான் மெயினாக. அடுத்து வெண்புள்ளி நோய் நோய் ஏற்படும், அந்த இச்சும்பாங்க சத்தம் இங்கிலீஷில். எப்படின்னா உடல் ஃபுல்லாகவே வெள்ளை கலர் ஸ்பாட் ஸ்பாட்டாக காணப்படும், அது என்ன வெண்புள்ளி நோயும்பாங்க. அது முக்கியமான நோய் வகை சார். இதில் மெயினாக வந்து தண்ணி தான் சார் காரணம். தண்ணி அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும், அதனால மெயின்.
1: நீங்கள் சொல்கிறத பார்த்தா மற்ற மீன்கள்லாம் சாதாரணமானவங்க மாதிரியும் இந்த அலங்கார மீன்கள்லாம் நடிகர் நடிகைகள் மாதிரி பார்த்துக்கணும், அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றீங்க. சரி சார், இப்போ வீட்டில் நிறைய பேர் மீன் தொட்டியில் மீன் குஞ்சுகளை வளர்க்குறாங்க, குழந்தைங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து ஏறப்பட சொல்றாங்க, அவங்க அள்ளி கொட்டிடுறாங்க, இல்ல அந்த மீன் தொட்டிக்குள்ள வச்சு அந்த பிடிக்கிற ஆசையில தொட்டிக்குள்ள கையை விட்டுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட எல்லாம் இப்படி செய்யறது அது சரியான முறையா? அலங்கார மீன்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய முறையில எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்?
0: சில வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது சார், ஏன்னா நீ வந்து கையை உள்ள விட்டு ஃபீடு போடுறது, அந்த மாதிரி என்னன்னா மீன்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் சார்.
1: இந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது மீன் தொட்டிகளை பார்த்தா நமக்கு மன அழுத்தம் குறையும் அப்படின்றாங்க. ஆனா நமக்கு மன அழுத்தம் குறையும் அப்படிங்கறதுக்காக மீனோட அழுத்தத்தை நம்ம கூட்டக்கூடாது அப்படிங்க.
0: மீன் வந்து பார்க்கலாம், ஃபீட் கொடுக்கலாம், ஆனா ஃபீட் மீன் தொட்டி உள்ள கையை விட்டு நீங்க கண்டிப்பா மீன் ஃபீட் கொடுக்கவே கூடாது. ஏன்னா கொடுக்கும்போது உங்க கையில் உள்ள பாக்டீரியா ஆகட்டும் தண்ணியில போய் இதாகும், அப்படி மீன்களுக்கு வந்து நோய் வரும். மீன்களுக்கு வந்து கையை விட்டு ஃபீட் கொடுக்கவே கூடாது, ஓகே? அது மெயினா பார்க்கணும் சார்.
1: சரிங்க சார். பெரிய குளத்துல எல்லாம் சாதாரணமா வளர்ற மீன்களுக்கு நம்ம எதுவும் பராமரிப்புங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத விஷயமா தான் எல்லாம் பாப்பாங்க. ஏன்னா அந்த குளத்துல எல்லாம் நிறைய பகுதி இருக்கிறதுனால அது சரியாயிடும் அப்படின்றாங்க. ஆனா இந்த மீன் தொட்டி அப்படின்றது நமக்கு எத்தனை லிட்டரு தண்ணி இருக்குங்கிற வரைக்கும் கூட நமக்கு நல்லா துல்லியமா தெரியும். இந்த விஷயத்துல நீர்த்தர மேலாண்மை அப்படிங்கிறது அலங்கார மீன் வகைகள் எப்படி நம்ம கடைபிடிக்கணும்?
0: மீன் வளர்ப்புக்கு வந்து நீர் மேலாண்மை வந்து முக்கியமான பாயிண்ட் சார். ஏன் சொல்றேன் வந்து மீனோட உடம்பு வந்து அந்த நீரின் தரத்தை பொறுத்த வந்து மாறுபடும் சார். நீர் வந்து அம்மோனியா நைட்ரேட் போன்ற கழிவுகள் வந்து அதிகமாக காணப்படும் சார். கழிவுகள் அதிகமான மீன்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும் சார். ஸோ மன அழுத்தம் அதிகமானா மீன்களுக்கு ஈஸியாக வந்து நோய் தாக்கும் கண்டிப்பாக. ஸோ மெயினாக வந்து மீன்களுக்கு மன அழுத்தம், ஓகேங்களா? அதுக்கு மெயின் எப்படி வந்து அந்த நீரினோட கழிவுகள் அதிகமாக சேர்ந்து மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும் சார்.
1: இந்த அலங்கார மீன் வளர்ப்புல சின்ன தொட்டியில நிறைய மீன்லாம் சில இடத்துல விட்டுருவாங்க. வெளியில போறோம் அப்படின்னா ஒரு புது விதமான ஒரு மீனை பார்த்துட்டோம்னா அடாடா இதை கூட வாங்கி நம்ம தொட்டியில விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை வந்து இது ஒரு மீன் தானே, இதோட மீனோட மீனா இதுவும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள விட்டுறாங்க. அந்த மாதிரி செய்யறது சரியா?
0: கண்டிப்பா அப்படி என்னைக்கும் விடவே கூடாது சார். ஏன்னா வந்து நீங்க வெளியிலிருந்து ஒரு மீனை கொண்டு வாங்கினா அந்த மீன்ல நீங்க என்ன நோய்க்கு நம்ம தெரியாது. அந்த மீன் எடுத்து நீங்க புதுசா உள்ள தொட்டில விடும்போது என்ன ஒன்னா அந்த மீன்ல நோய் வந்து இந்த மீன்களுக்கும் வாய்ப்புகளுக்கு. ஸோ என்னன்னா புது நீங்க கொண்டு வர மீனை வந்து தனியா இடத்துல வச்சு பாதுகாத்து நோய் இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நீங்க புது தொட்டில வந்து நீங்க மீனை விட வேணும். அப்படி பார்த்தாலே இருந்து நீங்க ஈஸியா வந்து நோய் இல்லாம காத்துக்கொள்ளலாம் சார்.
1: கிட்டத்தட்ட மீன் வளர்ப்புங்கிறது வந்து ஒரு குழந்தை வளர்ப்பு மாதிரியே
0: உண்மையிலே.
1: சரி, இப்ப அடுத்தது அலங்கார மீன் அப்படின்னாலே அது நிழலுக்குள்ள இருந்து வளரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும், நிழலுக்குள்ளே தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த வெப்பநிலை அப்படிங்கிற மாறுபாடெல்லாம் இருக்குமா? இந்த வெப்பநிலையை வந்து நம்ம எப்படி எல்லாம் நம்ம பராமரிக்கணும் அந்த தண்ணியில?
0: கண்டிப்பா சார், நீங்க வந்து சம்மல வெப்பநிலை அதிகமாகும், அப்ப என்ன வந்து நீரின் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் சார். ஏன்னா வந்து நீரின் வெப்பநிலை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து மீன்களினோட ஆரோக்கியம் வளர்ச்சிக்கு வந்து அதிகமா உணவுக்குள்ளதால் இனப்பக்கம் போன்ற நோய் சக்தி ஆகியவற்றுக்கு வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி சார் வெப்பநிலை, ஓகேங்களா? வந்து இப்ப மீன்கள் வந்து குளிர் ரத்தம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து கொண்ட உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு வெப்பநிலை வந்து அதிகமாக காணப்படும், நோய் ஈஸி தாக்கும். ஒவ்வொரு மீனுக்கு வந்து வெப்பநிலை மாறுபடும் சார், ஓகேங்களா? இப்ப வந்து வெப்பநிலை கம்மியான மீன்களுக்கு வந்து கம்மியான இடத்துல வாழும், இப்ப அதிக வெப்பநிலை வந்து அதிகமான இடத்துல வாழும். ஸோ அந்த டெம்பரேச்சர் மாறுபடினா மீன்களுக்கு நோய் அதிகமாக ஏற்படும் வாய்ப்பு இருக்கு சார்.
1: இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மீனோட பாதிப்புகளை சொல்லும் போது இந்த வெள்ளை புள்ளி இந்த மாதிரியான விஷயத்த நீங்க குறிப்பிட்டீங்க. இந்த வெள்ளை புள்ளி நோய் அப்படின்னா அது என்ன?
0: அது வந்து ஒட்டுணி நோய் வாங்க சார். ஏன்னா வந்து இந்த நோய் பார்த்தீங்கன்னா மீன்களின் உடல் இருக்கு சார், உடல் ரெக்கைகள் செவில்கள் வந்து அதிகமாக காணப்படும் சார், ஓகேங்களா? பாதிக்கப்பட்ட மீன்கள் பார்த்தீங்கன்னா உடல் வந்து வெண்புள்ளிகள் காணப்படும், ஓகேங்களா? பாதிக்கப்பட்ட மீன்கள் என்ன பண்ணா மீன்கள் வந்து இந்த கல் தொட்டியில போய் உடல போய் வகசிட்டு காணப்படும். அப்ப என்ன பண்ணா நோய் வந்து தீவிரம் அடைஞ்சா அப்ப என்ன பண்ணா வந்து மீன்களுக்கு சுவாசிக்க கஷ்டப்படுவாங்க, சுவாச கோளம் ஏற்படும், அடுத்ததுன்னா இழப்பு ஏற்படலாம். இது என்ன திடீர் வெப்பநிலை மாற்றம், அசுத்தமான நீர், புதிய மீன்களை தனிமைப்படுத்தாம வந்து தொட்டியில் விடுது. இதனால மீன் நோய் வந்து அதிகமாக காணப்படும் சார்.
1: இப்ப பரவாயில்ல சார், மீனுக்கு வந்து நோய் அப்படின்னா இந்த வெள்ளை புள்ளி வருது இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வேற விதமான நோய் தாக்கங்கள்லாம் மீனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? வந்தாத நம்ம எப்படி எல்லாம் சமாளிக்கலாம்?
0: கண்டிப்பா சார், இது வந்து வெள்ளை புள்ளி நோய்ங்கிறது ஒட்டுணி நோய். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்து பாக்டீரியல் நோய்களுக்கு பூஞ்சைகள் நோய்கள்லாம் இருக்கு. பாக்டீரியல் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக காணப்படும் நோய் தான் அதிக இழப்பை ஏற்படுத்தும் சார், ஓகேங்களா? மீன்களுக்கு பாக்டீரியல் நோய் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாக்டீரியானா இந்த ஏவமோனாசு, சூடோமோனாசு, விப்ரியோ, ஃபிளவர் பாக்டீரியம் போன்ற பாக்டீரியல் நோய்கள் வந்து மீன்கள் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் சார். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து வால் அழுகல் நோய். இந்த வால் அழுகல் நோய் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஃபின் ராட் டிசீஸ்ம்பாங்க. இது வந்து அலங்கார மீன்களை ஏற்படக்கூடிய பொதுவான ஒரு நோய் வகை தான், பாக்டீரியா நோயால ஏற்படும். இந்த நோய் தாக்கப்பட்ட மீன்களை பாத்தீங்கன்னா வந்து பொதுவாக வால் ரெக்கைகள் வந்து சேதமடைஞ்சு அழுக்க தொடங்கிடும் ஸ்டார்டிங்லயே. சரியான நேரத்தில் நமக்கு கவனிக்கப்படாவிட்டால் என்னன்னா இந்த நோய் தீவிரமடைஞ்சு முழு வால் பகுதியும் அழுகி காணப்படும் சார். இது வந்து வால் அழுகல் நோய். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து டிராப்சிம்பாங்க. டிராப்சி பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா இது ஒரு வகையான பாக்டீரியல் நோய் தான் சார். இது என்னன்னா உடலின் உள்ளுறுப்புகள் வந்து பொதுவாக சிறுநீரகம் கல்லீரல் என்னன்னா பாதிக்கப்படும் சார். இதனால உடலிருந்து அதிக அளவு நீர் தேங்கி அந்த வயிற்று பகுதி வந்து வீங்கி காணப்படும். இதுதான் வந்து அந்த டிராப்சிம்பாங்க. பொதுவாக அந்த டாப்ஸினாலே வந்து

0: தண்ணி அதிகமா தேங்கி வயிற்றுப்பதி வீங்கி காணப்படும். இதான் வந்து வால் அழுகல் நோய். அடுத்து கீழ் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செவிலுகள் அதிகமா பாதிக்கும் சார் மீன்களுக்கு. ஓகேங்களா, செவிலுகள் வந்து மீன்களின் சுவாச வகுப்புகள் வந்து அதிகமா தாக்கதைப்படுத்தும். மனிதர்களுக்கு நோய்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து மீன்களுக்கு வந்து செவில் அதிகமா முக்கியமான வகுப்பு. சோ வந்து செவிலுகள் மீன்களுக்கு அகந்து ஆக்சிஜன் அதிகமா எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுத்தோம், அதான் மெயின் ப்ராசஸ். சோ செவிலுகள் பாதிக்கப்பட்டால் மீன்கள் வந்து சுவாச கடுமையா பாதிப்படையும், அதான் மெயின் சார். அடுத்து பாப் ஐ அடிப்பாங்க. இது வந்து அலங்கார மீன்களுக்கு பொதுவாக கண்களை ஏற்படும் நோய் சார். இது என்னன்னா கண்கள் வந்து வெளியே பிதுங்கி காணப்படும், அதான் வந்து பாப் ஐம்பாங்க. இந்த நோய் வந்து ஒரு கண்ணிலும் அல்லது ரெண்டு கண்ணிலுமே வந்து காணப்படும் மீன்களுக்கு பொதுவாக. இந்த நோய் பொதுவாக பாத்தீங்கன்னா பாக்டீரியா நோய்லாம் எப்படிங்கிறது. ஓகேங்களா, மோசமான நீர்த்தகம், அடுத்து அதிக அம்மோனியா அளவு, அடுத்து காயம், மன அழுத்தம், அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு, இதனால வந்து இந்த நோய் வந்து அதிகமா எப்படிங்கிறது சார்.
1: இந்த நோய் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. பாப் ஐ அதாவது இனிமே நீங்க வந்து சாதாரணமா மீன்களை பாக்குறது வேற, இனிமே இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழலையும் இப்ப நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கிறோம் தான் சொல்லணும். சரி, இந்த அலங்கார மீன் வகைகள் அப்படிங்கிற விஷயத்துல குட்டி மீன் இருக்கு, பெரிய மீன் இருக்கு, இந்த வாஸ்து மீன் எல்லாம் கூட சொல்றாங்க, அதெல்லாம் கூட இதுலதான் வருமா?
0: கண்டிப்பா சார், அகோனா மீன் வாங்க சார். அதுல பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா வாஸ்து கண்டி வளர்ப்பாங்க மீன் தொட்டியில, அதுல தான் கண்டிப்பா அலங்கார மீன் வகை சேர்ந்தது சார்.
1: சரி, இப்போ நிறைய சந்தைகள்ல, இப்ப நம்ம பகுதியில கூட நிறைய சந்தைகள்ல குட்டி குட்டி மீன் எல்லாம் வண்ண வண்ணமயமான மீன்கள் எல்லாம் நிறைய கிடைக்குது. இந்த மீனோட ஆரோக்கியம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? அது எல்லாமே நம்ம ஒரே சூழலுக்கு ஏற்றது தானே வளர்க்கறதுக்கு?
0: இப்ப சந்தையில எல்லாம் மீன் வளர்க்காங்க, சோ நீங்க அங்கிருந்து நீ கொண்டு வந்தாலுமே வந்து இப்ப நம்ம இடத்துல வளர்க்கும் போது பொருள் சூழல் மாறுபடும் சார். அப்ப என்ன பண்ணா அங்கிருந்து கொண்டு போய் மீன் என்ன பண்ணா அந்த தண்ணியை கொண்டு வைங்களா, தண்ணியில வந்து என்ன பண்ணா நீங்க அந்த தண்ணி அப்படியே வந்து நம்ம தண்ணியில விடணும், மீனை மட்டும் எடுத்து தண்ணி விடக்கூடாது.
1: நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இந்த தவறு,
0: ஏன்னா அங்குள்ள வெப்பநிலைக்கும் இங்குள்ள வெப்பநிலைக்கும் மீன் வந்து அடாப்ட் ஆகணும். அப்ப என்ன பண்ணா தண்ணியோட அப்படியே தண்ணியோட மீன் விட்டா மட்டும் தான் வந்து அடாப்ட் ஆகும் மீன் வந்து.
1: மரக்கன்றுகள் எல்லாம் நடும்போது கூட நர்சரி தோட்டத்துல வாங்கிட்டு வந்து அந்த மண்ணோட இந்த மண்ணில சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இப்ப அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணது இல்லையா,
1: அது எல்லா உயிர்களுக்குமே அந்த பிறந்த இடம் அப்படிங்கறது ரொம்ப அவசியமா இருக்கும்னு நீங்க சொல்லி இதுல உறுதியான தகவலாகவும் கூட அதை பாக்கலாம். இப்ப இந்த அலங்கார மீன் வருமானம் அப்படிங்கிற ஒரு பார்வையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எந்தெந்த விதத்துல எல்லாம் நமக்கு பலமளிக்கு?
0: எக்ஸ்போர்ட் தான் சார் முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க, நம்ம சாப்பிட முடியாத மீன் எல்லாம். இது வந்து அலங்காரத்துக்காண்டி வளர்க்கூடிய மீன் தான். படித்த இளைஞர்களுக்கு, மகளிர் சுயத்து குழுக்கள் இருப்பாங்க லேடிஸ் எல்லாம், அவங்களுக்கு இது முக்கிய தொழில காணப்படும் சார். வீட்டுல இருந்தே சின்ன இடத்துல வச்சு மீன் தொட்டி வச்சு அழகா வளர்த்து நம்ம இன்கம் எடுத்துக்கலாம் சார், குடும்பத்தை வருமானம் இன்கம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்.
1: மீன் தொட்டி அப்படிங்கிறது அதுக்குள்ள நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க, ஒரு இலை மாதிரி இருக்குது, ஒரு செடி மாதிரி இருக்கிறது, அப்புறம் இந்த கூழாங்கல் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல செய்யறாங்களே, இதெல்லாம் சரியான முறைதானா?
0: ஒவ்வொரு மீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை விடும் சார், அந்த முட்டை வந்து எதுக்குன்னா அந்த இலையில போயிட்டு வந்து ஒட்டிக்கிட்டு சார், அதுக்காண்டி பண்ணுவாங்க. அலங்கா மீனாலே மீனோட நேச்சுரல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லாதனால அந்த இலைகள் எல்லாம் வச்சு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பார்க்க அட்ராக்டா இருக்கும். சோ அதுக்காண்டி வந்து அந்த இதுல வைப்பாங்க சார்.
1: முக்கிய நோக்கம் என்னன்னா பாக்குறதுக்கு நம்மள கவரணும், அந்த மாதிரியானதுக்காக தான். அப்புறம் இந்த ஆக்சிஜன் மோட்டார் எல்லாம் உள்ள வச்சு பம்ப் பண்ணி கொடுக்கறாங்க இல்லையா, இதெல்லாம் ரொம்ப அவசியமா?
0: கண்டிப்பா தேவைப்படும் சார், ஏன்னா மீனுக்கு வந்து கண்டிப்பா ஆக்சிஜன் தேவைப்படும். சோ வந்து நம்ம ஏகிட்ட கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து மீனோட சர்வை பண்ண முடியும்.
1: மீன் அப்படினாலே தண்ணில தான், தண்ணினா மீன், மீனுனா தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த மீன் தொட்டிகள் இருக்க நீரோட பிஹெச் மதிப்பு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நீர் தரம் அப்படின்றது, அது எந்த அளவுக்கு இருக்கணும், அது எந்த அளவுக்கு இருந்தா மீனுக்கு ஆரோக்கியம், செலவு இல்லாம நீண்ட நாளுக்கு அந்த மீன் நம்ம கூடவே வாழும்.
0: பிஹெச் என்பது நீரினோட அமிலத்தன்மை அந்த காகத்தன்மை தான் காணப்படும் அளவுகள் சார். ஏன்னா அலங்கா மீன்கள் ஆரோக்கியம் வளர்ச்சி மற்றும் நோய் சக்தி பிஹெச் அளவு பார்த்தா காணப்படும். ஓகேங்களா, பொது மீன்களுக்கு வந்து பிஹெச் எவ்வளவு 6.5 to 7.5 இருந்தாலே போதுமானது சார். அதை தவிர்த்து ஒவ்வொரு மீன்களுக்கும் வந்து மாறுபடும் சார், அது உடல் செயல்படுற பொறுத்து வந்து மாறுபடும்.
1: கொஞ்ச நேரமா இருந்தாலும் கூட நிறைய இந்த அலங்கார மீன் இனங்களை பத்தி, அலங்கார மீன் வகையில எப்படி எல்லாம் வளர்க்கலாம், அதுல என்னென்ன நோய்கள் எல்லாம் வருது, எப்படி எல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் இங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும், எங்க வீட்டுல கூட மீன் நாங்கெல்லாம் வளர்க்கறோம், இதை பத்தின தகவல் உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய தொடர்பு என்ன நம்ம இப்ப சொல்லலாம்?
0: 63 83 79 51 51.
1: நீங்க எப்பவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதை பத்தின சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பேச்சிமுத்து அவங்கள நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த தொடர்பு என்ன சொல்றோம், 63 83 79 51 51. ரொம்ப நன்றி சார்,
0: வணக்கம்.
2: இதுவரை அலங்கார மீன் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்றார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் பேச்சிமுத்து அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் பி அழகர் குழுவினர் வழங்கும் ஒயிலாட்டம்

கைகேசி சொல்படியே கானகம் தண்ணில் வந்து கண்மணி சீதல் தன்னை காட்டினில் பறிகொடுத்து கலங்கியே வாடலானோ கலங்கியே வாடலானோ.

0: தம்பி லட்சுமணா,
1: அண்ணா,
0: அந்த கைகேசி சொல்படி 2714 வருடம் கானகத்தில் வந்தோம். அங்கு வாலியை வதை செய்து சுக்கிரனுக்கு முடிசுவிட்டு சீதாவை தேட வேண்டும் என்று சொன்னோம். சத்தியம் செய்து சென்ற சுக்கிரீவன் இதுவரை வரவில்லை. தம்பி அண்ணா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதோ நானே சென்று பார்த்து வருகிறேன். யாரடா கோட்டைக்குள்

இயேசுக்குரிவா, அண்ணார் உங்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார், வாருங்கள் செல்வோம். அப்படியே செல்வோம். சுவாமி சுக்ரீவன் சார் அண்ணா தயவு செய்.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல். அடுத்துதான் நேயர்கள் கேட்க இருக்கிறது இசைத்தூரல். நான்கு மணிக்கு கேட்கலாம் வண்ண கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். ஏதென்ஸை தலைவிடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யூபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.

முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி செய்யும் நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின்வாரியத்துடன் பகிர்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தவறும் பட்சத்தில் மின் உற்பத்தி நிறுவனங்களின் மின் உற்பத்தியில் 10% மின் கணக்கீடு கழித்து கணக்கிடப்படும் என அவர் எச்சரித்தார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணைய வழி கலந்தாய்விற்கான கட்டணையும் நாளை வெளியிடப்பட உள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈக்காட்டத்தாங்கலில் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

இணைஞ்சிருக்கிற ஓம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் நேரம் இப்போ 3:03 ஆகிடுச்சு. மழை பெய்யும் போது தான் மனசு குளிரணும் அப்படிங்கிறது கிடையாது. சில நேரங்களில் ஒரு நல்ல பாடல் கூட மனசுக்குள்ள மெதுவாக பாயும் மழையாக மாறிடும். அந்த இசை மழை துளிகளை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும் தூறலாக வருது இசை தூறல். உங்களோட அழகான மின்னஞ்சல்கள், அன்பான வாழ்த்து கடிதங்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், அதோட இதமான பாடல்கள் எல்லாமே இசைத்துறையில உங்களுக்காக காத்துட்ருக்கு.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். இன்னைக்கு இசை துழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு முதல் முதலாக போயிருந்தா கூட அட ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோமே அப்படின்னு தோணியிருக்கா? இல்லை ஒரு இடத்தோட முதன் முதலாக ஒருத்தங்கள்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நடந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? இந்த விசித்திரமான அனுபவத்துக்கு பேரு தேஜாவு. இது ஒரு பிரெஞ்சு வார்த்தைங்க. இதோட அர்த்தம் ஏற்கனவே அனுபவித்தது அப்படின்னா. ஆனா உண்மையாவே இதை நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அறிவியல் இல்லைன்னு தான் பதில் சொல்லுது. இதுக்கு காரணம், நம்ம மூளையில ஒவ்வொரு நொடியும் தகவல்கள் மிக வேகமா செயல்பட்டுட்டு இருக்கும். சில நேரங்கள்ல அந்த தகவல்கள் நினைவகத்துக்கு செல்லும் விதத்துல ஒரு சிறிய தாமதமோ இல்லைனா குழப்பமோ ஏற்படலாம். அதனால ஒரு புரிய அனுபவம் தவறுதலா இது ஏற்கனவே நடந்தது அப்படின்னு பதிவாகிடுது. அதனாலதான் இதையெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதான். அடுத்ததா நம்ம நேயர் ஒருத்தவங்க நமக்காக எழுதியிருக்க அன்பு கடிதத்தை தான் படிக்க போறோம். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதுக்கோட்டையிலிருந்து காதர் பி வி இக்பால் அவங்க தான் எழுதியிருக்காங்க. 15ஆம் தேதி அன்னைக்கு காலையில நிகழ்ச்சிகள் அனைத்தும் கேட்டு மகிழ்ந்தேன். குறிப்பா வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில மூத்தோர் பாதுகாப்பு குறிப்பாக அன்புக்காக இயங்கும் பெற்றோர்களும் பெற்றோர்களை இல்லங்கள்ல சேர்த்துவிடும் குழந்தைகள் சிந்திக்க வைத்தது, தன்னம்பிக்கையுடன் நேரத்தை திட்டமிட்டு சிறிய தொழில் செய்து மூத்தோர் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் அப்படிங்கிற சமூக ஆர்வலர் உடன் உரையாடல் மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 மணிக்கு நேயர்களோட விருப்ப பாடல்கள் அனைத்தும் ரம்யமா இருந்துச்சு, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில கறவை மாடுகளுக்கு ஏற்படும் பால் காய்ச்சல் பற்றிய தகவல்கள் அருமையா இருந்துச்சு, பாராட்டுக்கத்தக்கதா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசைதூரல் நிகழ்ச்சியில பொது அறிவு தகவலுடன் நேயர்களின் கடிதங்கள் வாசிக்கப்பட்டது சிறப்பா இருந்துச்சு, ஞாபகம் வருதே பழைய பாடல்கள் அனைத்தும் அருமையா இருந்துச்சு, அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேயர் எழுதியிருக்க இன்னொரு கடிதம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனைத்தானும் நல்லவை கேட்க தகவல்கள் மற்றும் பக்தி பாடல்கள் அனைத்தும் கேட்டு மகிழ்ந்தேன். காந்தியஞ்சலி நிகழ்ச்சியில ரயில் மேடையில இருந்து தள்ளிவிடப்பட்ட போலீசாருடன் சண்டையிடாம அமைதியா போனது மகாத்மா அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை மலர் நிகழ்ச்சியில மருத்துவ நேரத்துல முடி உதிர்வது பற்றிய காரணங்கள் குறித்து பேசியது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு, பாராட்டுக்கள். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இணையவழி குற்றங்கள் குறிப்பாக செல்போனை கவனமா கையாளணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் பல தகவல்களை மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு இது பேசினது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. காதர் பிவி இக்பால் அடுத்ததா அதே நேயர் காதர் பிவி இக்பால் அவர்கள் எழுதிய இன்னொரு கடிதம் என்னன்னா, 18ஆம் தேதி அன்னைக்கு குரல்மதம் மற்றும் இணைதானம் நல்லவை கேட்க காலத்தின் அருமையை அழகா கூறியது சிறப்பு. பாமாலை பாடல்கள் அனைத்தும் மனதுக்கு மகிழ்ச்சியை தந்தது. மேலும் கால்நடை நமக்கு தோழனம்மா, கால்நடைகள் பாதுகாப்பு அவசியம் பற்றிய தகவல்கள் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை மலர் தந்த தங்கம் வெள்ளி காய்கனி மருத்துவ நேரம் மிகவும் சிறப்பா இருந்துச்சு. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில பெண்களுக்கு வரும் புற்றுநோய்க்கு காரணங்கள் மற்றும் தீர்வுகளை மருத்துவர் கூறியது மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு. உழவர் உலகம் நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பணையம் பற்றிய தனது தந்தையின் வழியில் குடும்பதாரனின் ஆதரவுடன் கால்நடை மற்றும் விவசாயத்துல வளர்ச்சி பற்றிய விவசாயின் அனுபவங்கள் வந்து கேட்க மகிழ்ச்சி தந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க காதர் பிவி இக்பால்.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல். இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயருடைய கடிதத்தை தான் வாசிக்க போறோம். யார் அப்படின்னா, திருச்சி சங்கிலியாண்டபுரத்திலிருந்து 6 மணிமேகலை ராஜா, திருமூர்த்தி, பிரபு, மகாதேவன், பத்மஸ்ரீ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 23ஆம் தேதி அன்னைக்கு பொன்மாலை பாடல்கள் மிகவும் அருமையா இருந்துச்சு, இனிமையும் இசையும் கலந்த பாடல்களை வழங்கிய கௌதம் சார் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே வந்து இரவு இசை இனிமையில நேயர்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தும் அருமையா இருந்துச்சு, அதை வழங்கிய சரவணன் சார், கௌதம் சார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கூடவே சில தகவல்களும் கொடுத்தாங்க, பண்பலைக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு காலை 10 மணிக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட பாடல்கள் கவிதை வரிகள் வைத்து அழகிய தத்துவ நெறிகளாக தலைப்புல பட்டிமன்றம் அருமையா இருந்தது, பட்டிமன்ற பேச்சாளர்கள் அருமையாக பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய நமது வானொலிக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அன்று இசைத்துறலை தூவ விட்ட அறிவிப்பாளர் அனிஷா மேடம் கருத்துக்கள் தகவல்கள் கடிதல்கள் அனைத்தையுமே படித்து நிறைய துணுக்கு தகவல்களையும் கொடுத்தாங்க, அவரது குரல் உற்சாகத்தையும் அழகையும் தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 22ஆம் தேதி அன்னைக்கு மாலை வண்ணக்கோளம் 5:1 நிகழ்ச்சியில கௌதம் சார், சபி மேடம், அனிஷா மேடம் மூவர் கூட்டணியில விளையாட்டுகள் சம சூப்பர் பங்கு பெற்ற நேயர்கள் எல்லாருக்குமே வந்து பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அதே நேயர் 26ஆம் தேதி அன்னைக்கு மதியம் மாப்போசி சிவஞானம் அவர்களோட அரசியல் வாழ்க்கை நிறைய நாட்கள் சிறையில இருந்து கப்பலோட்டிய தமிழனை பற்றி நூல் எழுதியது மற்றும் பல தகவல்களை கொடுத்தார் கவிஞர் நா முத்துவேலன் அவர்கள், அவருக்கும் வானொலிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே இசைத்தூரல்ல இந்த குரல் கேட்ட மாதிரியே இருக்கேன்னு நினைச்சேன், பிறகு தெரிஞ்சது மத்த நிகழ்ச்சிக்கு வரும் லாவண்யா மேடம் தான் இன்னைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் நன்றி. அவரோட கடிதம்

புத்தகத்தை படித்ததற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே வண்ணக்கோலம் நிகழ்ச்சியில ஞாயிற்றுக்கிழமை லோகநாதன் சார் லாவண்யா மேடம் கூட்டணியில விளையாட்டு சூப்பரா இருந்துச்சு, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பொன் மாலையில மனமுள்ள மலர்கள் மாலையில் மலர்ந்து வாசனையை அள்ளி தருவது போல் இருந்தது லோகாசர் வழங்கிய பாடல்கள், அருமைன்னு சொல்லியிருக்காங்க. உழவர் உலகம் நிகழ்ச்சியில கோழி வளர்ப்பு பற்றிய உரையாடல் அருமையா இருந்தது, திருமயத்தை சேர்ந்தவர் அழகான பதிவை தந்தார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேயர் 26ஆம் தேதி அன்னைக்கு அழகாய் ஆரவாரம் நிகழ்ச்சியில யோகா கலை பற்றி விளக்கங்களை அழகாக சொன்னார் பிரியதர்ஷினி மேடம், அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வண்ணக்கோளம் நிகழ்ச்சியில குறுக்கழுத்து போட்டியில கூட்டணி லோகா சார் யோகா மேடம் பங்கேற்புல விளையாட்டுகள் சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கறத மறுபடியும் பதிவு செஞ்சிருக்காங்க. பொன்மாலை பாடல்கள் ஒவ்வொன்றும் சற்று நல்லா இருந்துச்சு, நல்ல பாடல்கள் எல்லாமே வந்து அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு நடிகர் பாக்யராஜ் அவர்களோட நினைவலைகளை நம்ம பண்பலையில பகிர்ந்து கொண்டதை வானொலியில ஒளிபரப்பியது ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தனிமையில நாம செய்யும் வேலை பற்றி கேட்டார் அறிவிப்பாளர், தோழிகர் பேசினர். நான் தனிமையில இருக்கும் போது புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட உணர்வையும் பதிவு செஞ்சிருக்காங்க. மணிமேகலை, ராஜா பிரபு, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி, மகாதேவன்.

இணைஞ்சிரு கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் கேட்டு ஒரு கடிதத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 24ஆம் தேதி அன்னைக்கு எழுதியிருக்காங்க. யார் அப்படின்னா, இழுப்பைக்குடியிலிருந்து கண்ணன், கலைச்செல்வி, ஜெயச்சந்திரன், புவனேஸ்வரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டேன். கவிஞர் கண்ணதாசனோட 100வது ஆண்டு நிகழ்ச்சியில கண்ணதாசனோட மகன் தயாரிப்பாளர் மற்றும் தமிழறிவு மணியன் அவர்கள் பேசினார்கள், கேட்டோம். நிகழ்ச்சி அருமையாக இருந்துச்சு, வானொலிக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 11 மணி முதல் 12 மணி வரை கவிஞர் கண்ணதாசனோட பாடல்கள்ல நிலைத்த புகழுக்கு தத்துவ வரிகளா, அழகிய வரிகளா, பட்டிமன்றத்துக்கு திரு சுகி சிவம் நடுவர் நன்றா நெறிப்படுத்தினாங்க, நாங்க கேட்டு ரசிச்சோம் அப்படின்னு பலமுறை நன்றி சொல்லியிருக்காங்க. இரவு இசை இணையில 8 மணி முதல் 9 மணி வரை கவியும் இசையும் அறிவிப்பாளர் திரு ஞானம் அவர்களுக்கும் திரு எல் கௌதமன் அவர்களுக்கும் நன்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கும் வானொலி நிலையத்தினுடைய இயக்குநர் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இழுப்பைக்குடி கண்ணன், கலைச்செல்வி, ஜெயச்சந்திரன் அவங்க. அடுத்ததா வந்திருக்கிற நேயர் வந்து என்ன கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, யாரு அப்படின்னா, மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, திருச்சி வானொலியினுடைய அனைத்து அறிவிப்பாளர்கள், நிலைய இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 27ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சிய செயலி வழியே செவி மடுத்தோம். நிகழ்ச்சியில ஜனவரி 25ஆம் தேதி ஏன் வாக்காளர் தினம் கொண்டாடப்படுது, அதோட காரணத்தை நிகழ்ச்சி மூலம் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும், நிகழ்ச்சியை படைத்த திருச்சி பண்பலைக்கும் என்னோட நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வரதராஜன் நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய கடிதம் தான். 28ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிறு காலை 11:30 நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில நாட்டு மக்களுக்காக ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை கேட்டேன். தொழில், விளையாட்டு போன்ற துறைகள்ல நாடு முன்னேறவும் நாட்டு மக்கள் முன்னேறவும் பிரதமர் எடுத்துரைத்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக இருந்துச்சு, மனதுல பசுமரத்தாணி போல பதியும் வண்ணம் இருந்துச்சு. நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் எழுச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எழுதியிருக்கக்கூடிய நேயர் தாமஸ் செந்தில்நாதன், ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து.

0: இருக்காங்க. 23ஆம் தேதி அன்னைக்கு வந்தே மாதரம் கேட்டேன், சிந்து பைரவி ராகத்துல அமைந்த இசை பாடல்களை கேட்டேன், நினைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியை கேட்டேன், நிகழ்ச்சியை வழங்கிய சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அவர்கள் கேட்டதை வந்து குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. வேளாங்கத்துல நிகழ்ச்சிகளை வந்து கேட்டேன், மூலிகை செடி வளர்ப்பு மற்றும் பயன்கள் தெளிவாக சொன்னாங்க. சகோதரி சித்ரா அவர்களுக்கும் நன்றி. மண்ணின் மனம் கேட்டேன், வெள்ளைசாமி குழுவின் பாடல்கள் அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோளங்கள் கேட்ட தமிழ் பற்றிய நேயர்கள் வந்து அருமையா பதில் சொல்லியிருந்தாங்க. அதிபதி கௌதமனுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. பொன்மாலை கேட்ட இடைக்கால பாடல்கள்லாம் அருமை, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமஸ் செந்தில்நாதன் அவங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்ல. அடுத்ததா வந்து நேயர் நமக்காக அனுப்பியிருக்க மின்னஞ்சல் தான் பார்க்க போறோம். யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, பெல் டவுன்ஷிப் ராஜலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. 28ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவர்களோட மறைவையொட்டி நமது பண்பலை ஒளிக்களஞ்சியத்திலிருந்து அறிவிப்பாளர் நக்கீரன் சார் பாக்யராஜ் அவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கேட்கும்போது நேரலையில பாக்யராஜ் சார் நம்ம கிட்ட பேசுறது மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவரோட குரல் அந்த அளவுக்கு நம்ம மனசுல பதிஞ்சு போன ஒண்ணு. பேட்டியினிடையே அவரது மறைவும் நினைவுக்கு வந்தது. நன்றி நக்கீரன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கு குறுக்கெழுத்து போட்டி லோகநாதன் சார் யோகேஸ்வரி மேடம் பங்களிப்போட கலகலப்பா இருந்துச்சு. பாராட்டுக்கள் வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகள் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருச்சி திருவானைக்காலிலிருந்து என்ன மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, 29ஆம் தேதி அன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய மனநல மருத்துவர் டாக்டர் சிவாஷினி அவர்கள் வானம் வசப்படும் அப்படிங்கிற தலைப்புல மனநலம் தொடர்பான பல நல்ல தகவல்களை வழங்கினாங்க. முயற்சி பயிற்சி மற்றும் மன அழுத்தம் பற்றியும் மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சிறப்பா உரையாற்றினார்கள். உடன் உரையாற்றிய சித்ரா திருவாளன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். வண்ணக் குளங்கள் சிறப்பா இருந்துச்சு. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி

அடுத்ததா 29ஆம் தேதி, அதாவது நேற்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை தொடர்ந்து கேட்டு வந்த நேரத்துல கவிதையும் கவனமும் இடைக்கால கீதங்களும் அதுல ஒரு கிளியின் தென்மதுர வைகைநதி இந்த மாதிரி பல பாடல்கள் வந்து எல்லாமே வந்துட்டு கேட்டோம், ரசித்து ரசித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பாளர் மனோஜ் அவர்கள் பொன்மாலை கீதங்களை அறிஞர்களின் கருத்துக்களுடன் பூ மாலையாக தொகுத்தளித்தார் என்றால் அது மிகை இல்லை அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன், ஸ்ரீரங்கத்திலிருந்து. அடுத்ததா ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க பெரம்பூர்ல இருந்து தேவி. நேற்று மதியம் 3 மணிக்கு மின்னஞ்சல படித்த தோழிக்கு வாழ்த்துக்கள். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் சூப்பரா இருந்துச்சு. 5 மணிக்கு கவிதைகள் அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாடல்கள் ராஜேஷாருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று இருபட பாடல்களில் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படப்பாடல்கள் தேன் சுவை, அதிலும் அபிஷேகம் நேரத்தில் எஸ்பிபி குரல்ல அசத்தல் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப நாளாச்சு, வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இணந்தருங்கள் நேர்களே, திருச்சி FM Rainbow 102.1.

இணைந்திரு குரோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல இசை தூரல்ல அடுத்ததா மின்னஞ்சல் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. 26ஆம் தேதி அன்னைக்கு மலைக்கோட்டையின் இசை ஓவியம் 102.1க்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெயின்போ பண்பலை 102.1ல இரவு 10 மணிக்கு முதல் 11 மணி வரை இரவின் மடியில் நிலவின் ஒளியில் நவரத்னத்தின் ஜொலிப்பாய் தேனிசை பாடல்களின் அணி வகுப்பாய் வளம் வந்த ஞாபகம் வருதே நேரடி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம் ருசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில இணைந்ததை இணைப்பை தொட்டு ஒவ்வொருவரும் தங்கள் மனம் கவர்ந்த தேனில் இனிய பாடல்கள் தேன் துளி சொட்ட சொட்ட கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குமாரமங்கலம் லோகநாதன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா மற்றும் ஷீர்காலி, கோகுல், பாக்யா, மித்ரன், ரித்தன்யா, ஸ்ரீ. அதே நேயர் ஒரு கடிதமும் போட்டிருக்காங்க. 28ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:30 முதல் 6 மணி வரை உலா வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு பண்பலையில இணைஞ்சோம் ரசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில அன்பு நண்பர் லோகநாதன் அவர்களோட கவி வண்ண தொகுப்பில் காற்றலையில் இசைந்து வந்த இடைக்காலத்து இன்னிசை நாதங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயமிடையில இன்னிசை நடனமாடியது, நன்றி பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறல்ல. இன்னைக்கு June 30 உலக சமூக ஊடக தினமா கொண்டாடப்படுது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு பல சமூக ஊடகங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே ஆயிடுச்சு. மக்கள் வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க சமூக ஊடகங்களை பெருமைப்படுத்தும் விதமா தான் உலக சமூக ஊடக தினத்தை நம்ம கொண்டாடுறோம். முன்னாடிலாம் ஒரு சின்ன விஷயத்த உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தெரியப்படுத்தணும்னா கூட கடிதம் போடணும், இல்லனா தந்தி அடிக்கணும், அப்புறம் 10 வீட்டுக்கு ஒரு தொலைபேசின்னு வந்துச்சு. ஆனா இப்போ நம்ம விரல் நுனியிலேயே எல்லாமே வந்துருச்சு. நம்ம எல்லாரையும் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி உணர வச்சிடுச்சு. நம்ம இணைக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தை நல்ல தகவல்களை பகிரவும் பிறரை ஊக்குவிக்கவும் பயன்படுத்தவும் நல்ல மாற்றங்களை உருவாக்குவோம்.

நேர்களே, இசைத்துறல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்களும் நம்ம நிலையத்துக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் @trichy@gmail.com. அடுத்தது கடிதங்களை இயக்குனர் ஆகாஷ்வாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்புங்க. நண்பர்களே, இன்றைய இசைத்துறல்ல நினைஞ்சதற்கு ரொம்ப நன்றி. இணைந்தே இருங்கள் புன்னகையோடும் இசையோடும்.

0: நேரம் 4 மணி ஆகிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் திறமையான மருத்துவ பணியாளர்களை உருவாக்குவதிலும் அரசு சமமான முக்கியத்துவத்தை அளித்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுதில்லியில் கல்லீரல் பித்தநாள அறிவியல் நிறுவனத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் இதுபோன்ற நிறுவனங்கள் முன்னோடி பங்காற்றுவதாக கூறினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார். திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடப்பாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. குரலிசை, நாதஸ்வரம், தவில், பரதநாட்டியம்

வயலின் உள்ளிட்ட பிரிவுகளில் 13 வயது முதல் 25 வயதிற்குட்பட்ட மாணாக்கர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் சேமிப்பு கிடங்குகள், மண்புழு உரம் தயாரிப்பு அலகு, பட்டுப்புழு வளர்ப்பு, வேளாண் கருவிகள் கொள்முதல் உள்ளிட்டவைகளுக்கு கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா சார்பில் போதையில்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. போதைப் பொருட்களை பயன்படுத்தும்போது சிந்திக்கும் ஆற்றல் குறையும், எதையும் முடிவெடுக்கும் திறன் செயலிழந்து போகும் என்பது குறித்து விளக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனி தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்க இருக்கிறது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: சரி
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இணைந்திருக்கின்றோம் இந்த வண்ணக்கோலங்களில். இன்று பார்த்தீங்கன்னா தமிழோடு விளையாடு, வித்தியாசமான விளையாட்டுகள் இருக்குது. நேர்களை உங்களுக்காக கேட்கப்படுற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்து வாங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள்
0: 0431-240-101-246-102-1.
6: இதில் அறிமுகமான நேயர்கள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பழைய நேயரா புதிய நேயரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே வந்து சரியான அந்த தொலைபேசி வழியில் வந்துட்டு வரலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தான் இணைஞ்சிருக்கோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன விளையாட்டு?
1: வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு அப்படின்னு சொன்னமே,
0: தமிழோடு விளையாடு, தமிழோடு விளையாடல என்ன விளையாட்டு?
1: தமிழோடு விளையாடல பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். தமிழ் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வரும், அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் பார்த்தா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இதை விட ஈஸியா அந்த நா பிறல் பயிற்சி அது சொல்லுவோம்.
0: இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நம்ம விளையாட்டு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கஷ்டமானதெல்லாம் ஈஸின்னு சொல்லுவோம்,
0: ஈஸியானதெல்லாம் கஷ்டமானதுன்னு சொல்லுவோம்.
1: ஆமா, நேர்களும் அந்த மாதிரிதான் அதுக்கு வந்து நமக்கு வருவாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டமா வேணும்னா, இந்த சிறப்பு பெயர் எந்த நூலுக்கு உண்டு, இந்த சிறப்பு பெயர் எந்த புலவருக்கு உண்டு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம கேட்கலாம்.
0: முதல்ல நம்மளோட இணையற நேயர் யாரு, எங்க இருந்து? வணக்கம். வணக்கம்மா.
2: மரியாதைக்குரிய அன்பு அண்ணனுக்கும் அந்த தோழிக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: தஞ்சாவூர் பத்மாவதி தானே?
2: ஆமாண்ணா.
1: ஓகேம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சரிப்பா, சந்தோஷமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பத்மாவதி. உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா?
2: பேசுறதே சந்தோஷம் தானா வந்துருந்தா?
0: எங்களுக்கும் சந்தோஷம் தான் உங்ககிட்ட பேசுறதுல.
2: ரொம்ப மகிழ்ச்சிமா, புது தொலைக்காட்சி பேசுறதுல மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி.
1: இப்ப உங்களுக்கான ரெண்டு வார்த்தை சொன்னா பத்மாவதி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு வார்த்தை சொன்னா பத்மாவதி கஷ்டப்படுவாங்கன்னு, ஒரே ஒரு எழுத்து தாமா சொல்றோம், அந்த எழுத்துக்கான அர்த்தத்தை நீங்க சொல்லலாம்.
2: சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன்.
1: மா, நெடில் மா.
0: மா, யோசிச்சு பாருங்க. மா,
2: மாங்கனி சொல்லலாம், மாடு சொல்லலாம், மாடி சொல்லலாம்.
0: அப்புறம் அவ்வளவுதானா?
2: இப்போதைக்கு அதே ஞாபகம் வருது.
0: அருமை,
1: பரவாயில்ல. அப்படின்னு சொன்னோடனே நீங்க நினைச்சு சொல்றீங்கல்ல, அதுதான் விளையாட்டோட சிறப்பு. ரொம்ப நன்றி.
0: நன்றி, இணைந்ததற்கு நன்றிமா.
2: நன்றி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ. சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
9: வந்தாச்சு வந்தாச்சு.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
11: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல. தமிழோடு விளையாட தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு இனிப்புல
5: இனிப்பு
4: நேர் இருக்காங்க, பாத்துருவோமா? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: ஹலோ, இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமாகவும் கணபதி, நலமா இருக்கீங்களா?
4: எல்லாரும்
5: நல்லா இருக்கோம் சார, நல்லா இருக்கோம். உங்களுக்கான கேள்வி ஒண்ணு இருக்குங்க. மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு ஒரு புலவர் சொல்லியிருக்கார். சொன்னது யார்? பாரதியாரா? அதனாலதான் இந்த கேள்வி கேட்டோம். இந்த கேள்விக்கு மிக சரிய தவறான பதிலை நீங்க சொல்லிருக்கீங்க கணபதி சார்.
4: யோசிச்சு சொல்லுங்க. பாரதியார் இல்லாம நமக்கு தெரிஞ்ச நம்ம பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து சேர்ந்த ஒருத்தவர் தான் அவரும். கவிஞர், சரியா சொல்றனா?
5: மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கார்.
4: தெரியவில்லை என்று
5: பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அழகா வந்து பங்கெடுத்துக்கிட்டதே பெரிய சந்தோஷமான விஷயம் தான் கணபதி ஐயா.
6: நன்றி
4: நன்றி நன்றி சார். அடுத்ததா ஒரு நேயர் இருக்காங்க,
5: இணைப்புல
4: இருக்காங்க. அவங்களாவது சரியான பதில சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், கேக்குதா? இணைப்புல இருக்கீங்க?
5: இணைப்புல இருக்கிறப்ப ரேடியோல கேட்டீங்களா, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்ன புலவர் யார்?
4: பாரதிதாசன்.
5: சரியான பதில் வந்து வருகின்ற நேயர்கள் சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம். இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நேரு.
4: நன்றி.

0: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு.
1: தமிழோடு விளையாடு அப்படின்னு நம்ம நேயர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். நேயர்கள் சில பேர் பாத்தீங்கன்னா நம்மோட வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க.
0: ஒரு நேயர் இனிப்புல இருக்காங்க, அவங்களாவது பதில் சொல்றாங்களா அப்படின்னு பாத்துருவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: பெரம்பலூர் தர்மராஜ்.
1: பெரம்பலூர் தர்மராஜ், ஐயா கேட்டீங்களா கேள்வி? மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா சொன்னது யார்? இணையத்துல பாத்துட்டீங்களா இல்ல உடனே உங்களுக்கு மைண்ட்ல தோணுதா? மைண்ட்ல தோணுதா? சரிங்க, உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குங்க. இது கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யார்? ஆமாங்க, அருமை அருமை தர்மராஜ் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
1: இரண்டு கேள்விக்கும் அழகா பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த நகோவின் வண்ண கோளங்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு. அடுத்த கேள்வி
1: அடுத்த நேயர் யாருன்னு பாத்துருவோம்.
0: நேயர் பாத்திரலாம். வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: சொல்வது யாரோ?
2: திருச்சி திருவானை கோவில் மேல கொண்டையம்பேட்டை மாலதி.
1: மாலதி அம்மா, உங்களுக்கான கேள்வி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதற்கான அர்த்தங்கள் நீங்க சொல்லணும். ஒரு ஒரு அர்த்தத்துக்கு மேல சொல்லணும் குறைந்தபட்சம்.
2: சொல்லுங்க சார்.
1: பண்
2: பண்
1: பண்
0: பண் அப்படின்னா என்ன?
1: பண்பலை. பண்பலை வராது. பண் பண் மூணு சொல்லியன்.
0: அதே பண்பலையில நீங்க கேட்கக்கூடிய விஷயம் அதிகமா கேட்டுட்டே இருப்பீங்களே, யோசிச்சு பாருங்க. பண் இல்லமா, பண் பண் பண். நல்லா யோசிங்க.
2: பண்ணை
0: பண்ணை.
1: சரி. இல்ல, சரியான வார்த்தையா சரியான அர்த்தமா இல்லையா அப்படிங்கறத இன்னொரு நேயர்கள் கூட வந்து சொல்லலாம். நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க மாலதியம்மா. நன்றிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: வசந்தன் கோ சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு தமிழோடு விளையாண்டு இருக்கோம். சொல்லுங்க சார், அடுத்த கேள்வி.
5: வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: ஜெய விவேகானந்தன்,
5: கும்பகோணத்துல இருந்து. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
6: உங்களுக்கான இன்னொன்னு தெரியல, ஆனா நீங்க போன வாரம் கேட்டதுக்கு எனக்கு ஒண்ணு ஞாபகத்துல இருக்கு, நான் சொல்றேன்.
5: சொல்லுங்கம்மா.
6: வேலை, பறவை, பறவை, பறவை, சின்ன பறவை, வவ்வம்,
5: ஆமா,
6: அது மூணும் கடல். இன்னொன்னு இருக்கு ஆனா எனக்கு மறந்துருச்சு. அதுக்கப்புறம் காற்றுக்கு வந்து கால், கால்னா வந்து மனித உறுப்பு. அப்புறம் அளவைன்னு ஒண்ணு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து காற்று.
5: காற்று, கரெக்ட் கரெக்ட். ஓகேம்மா, ரொம்ப அருமை. அதாவது போன வாரம் நாங்க கேட்ட கேள்விக்கு இந்த வாரமும் வந்து ரொம்ப சரியான பதில் சொன்னீங்க. பறவை அப்படின்னாலே அந்த வேளாங்கண்ணி போற வழியில கூட ஒரு ஊர் இருக்கும் பறவைன்னு. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த சின்னரா போட்டிருக்கோம். அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம் போல.
6: பறவை நாய்ச்சார்னு கூட வரும் இல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் வாய்ஸ் பேரு.
5: ஆமா ஆமா,
4: மிக சரியா சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா.
6: நன்றி நன்றி.
7: ரெடியா மாமே?

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். தமிழோடு விளையாடு ஒரு நேயர் வந்து வந்திருக்காங்க, யாருன்னு பாத்திரலாமா
1: சார்?
0: வணக்கம்மா, யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து
1: சந்திரசேகர்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சந்திரசேகர் ஐயா. சரி, இப்ப நான் உங்களுக்கு எப்படிமா கேட்கலாம், கஷ்டமா கேட்கலாமா, ஈஸியா கேட்கலாமா?
2: எளிமையாவே கேளுங்க ஐயா. அவ்வளவு தூரத்துல இருந்து வரேன், வேலூர்ல இருந்து வரேன்.
1: வேலூர் என்ன இங்கதான இருக்கு. பண்பலை எவ்வளவு தூரம் வருது காத்துல உங்களை தேடி?
2: அதுதான் நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல தான் கேக்குறோம். இருந்தாலும் ஈஸியா கேளுங்க.
1: அப்படிங்களா, சரிங்க. உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒருத்தர் சொன்னார். யார் அவர்?
2: வள்ளலார் அவர்கள்.
1: அருமை அருமை அருமை. தை ஒரு வார்த்தை இருக்குங்க தமிழ்ல, அதுக்கான அர்த்தம் ஒன்னுக்கு மேல இருக்கும் தமிழ் வார்த்தைகளுக்கு. பொதுவா என்னென்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
2: ஒரு தமிழ் மாதம் அப்படி சொல்லலாம்.
1: சரி,
2: அப்புறமா தைத்தல் அப்படிங்கறதும் இன்னொரு பொருள் தரும்.
1: சரி,
2: அப்புறமா இது ரெண்டும் தான் எனக்கு தெரியும் பிரதானமா.
1: சரிங்க, தையல் அப்படினாலே பெண், பெண் அப்படின்னு அர்த்தம். சந்திரசேகரையா, சூப்பர், நல்ல பேர்.
2: நன்றி, நன்றி.
0: இணைந்ததற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: இருவருக்கும் நன்றி.
1: நன்றி.

பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு தமிழோடு விளையாடல விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு நேயர் காத்துக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துருவோமா? வணக்கம். வணக்கம், யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
2: தேவராஜ் பேசுறேன்.
1: தேவராஜ் ஐயா சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு தெரியும்ல, தமிழோடு விளையாடல?
2: சொல்லுங்க
3: ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது வழி அப்படின்னா என்ன அர்த்தங்க? வழி, வழினா ஒரு பாதை. இன்னொரு லீவ் ஒன்று இருக்கும், எலிக்கு வராது, அது அதை போட்டு வலின்னு சொன்னோம்னா பெயின் நமக்கு வர, உடல் வலி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இன்னொன்று வழின்னு ஒரு எழுத்து இருக்கு, வார்த்தை இருக்கு, வழி வழி. திருச்சிராப்பள்ளிக்கு வரும்ல அந்த லீவ் போட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் வழிங்கிறதுக்கு? ஒன்று வந்து வழினா பாதை, வலினா பெயின், வழி வழி.
1: ரொம்ப கடினமான கேள்வியா
3: கேட்டீங்க. விடலாங்கிறீங்களா?
1: ஆமா, வழி விடுங்க அடுத்த நேர்களுக்கு.
3: சரி சரி, நன்றிங்க சார்.
1: ரொம்ப நன்றிங்க சார், இன்னைக்கு இணைஞ்சதுக்கு.
3: அருமை.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: கிட்டத்தட்ட இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் வந்து பல கேள்விகள் கேட்டோம் இல்லையா?
1: ஆமா சார், பல கேள்விகள்.
0: நிறைய கேள்விகள், கஷ்டமான கேள்விகளை நீங்க வந்து கேட்டீங்க, அப்படித்தானே?
1: நானும் கேட்டேன். நீங்க தான் சார் கஷ்டமான கேள்விகளா கேட்டீங்க.
0: ஆனா அதாவது ஒரு கேள்வி கேட்கறத விட அந்த மாதிரி கஷ்டமான கேள்விய கேட்கறதுக்கு தூண்டுதலா இருந்தது நீங்க தான்.
1: சரி விடுங்க சார், நான் தான் சார் தூண்டின உங்களை.
0: அதற்கான தண்டனை அப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க, அதுக்கான அபராதமும் உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க, அந்த வழி அப்படிங்கறதுக்கு என்ன
1: வழி?
0: வழி?
1: ஆமா, பள்ளி.

0: ஸ்கூலுக்கு வரலி, அதுக்கு தானே கேக்குறீங்க. அதாவது வளிமண்டலம், நமக்கு காத்து அதெல்லாம் இருக்கும்ல, அத வளிமண்டலம்னு சொல்லுவோம். அந்த லி அதுக்கு அதுதான் அர்த்தம்.
1: சரி, இந்த தண்டனை எனக்கு ரொம்ப நிறைவாக தான் இருக்கு உங்களுக்கு கொடுத்தது.
0: நன்றி சார், நன்றி சார்.
1: காற்றலைகளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கை குலுக்கின நேயர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட சரியான ஒரு பதில்களை தான் நமக்கு சொன்னாங்க. ஒன்று ரெண்டு நேயர்கள் வந்துட்டு இந்த கேள்விக்கு வந்து இன்னொரு நேயர் பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்வோம். இன்றைய வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடிய நிகழ்ச்சியில் உங்களோடு
0: கீர்த்திகா,
1: எல் கௌதமன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களையும் அளித்தார். நாளை அனந்தபுராமு மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். நாட்டின் வலுவான பாதுகாப்பு திறன்களுக்கு பொருளாதாரமே அடித்தளம் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். வதோதராவில் இன்று நடைபெற்ற வைப்ரன் குஜராத் பிராந்திய மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், ரசாயனம், மின் அணுவியல், கப்பல் கட்டுமானம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் குஜராத் கொண்டுள்ள வலுவான நிலையின் காரணமாக பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கான ஒரு உலகளாவிய மையமாக அது விரைவில் உருவெடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஊரக மின்மய கழகத்தின் பங்குதாரர்கள், கடன்தாரர்கள் ஆகியோரை மின்சார நிதிக் கழகத்துடன் இணைக்க இவற்றின் இயக்குநர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த இணைப்பின் மூலம் மொத்த நிதி தொகுப்பு 11 லட்சம் கோடியாக அதிகரிக்கும். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலாளர் முனைவர் மு சாய்குமார், துறை செயலாளர்கள், வனத்துறை மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் இதில் பங்கேற்றனர். வனத்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் சார்பில் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான சந்தைப்படுத்துதல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.

இதில் வேளாண் சார்ந்த ஏற்றுமதி ஆலோசனைகள் மற்றும் விவசாயிகளையும் சந்தையையும் இணைக்கும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை செஸ்டர் லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகள், 3 1-நாள் போட்டிகள் வரும் 19 வரை நடைபெற உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். பகல் முழுவதும் ஓடிய மனதுக்கு இயற்கை கொடுக்கும் அழகான இடைவெளி தான் இந்த மாலை. அந்த இடைவேளையில் காற்றோடு சேர்ந்து இசையும் பயணித்தால் ஒவ்வொரு நொடியும் இன்னும் ரம்யமாக மாறிவிடும். இனிய மாலையை உங்களோடு சேர்ந்து ரசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் தேநீர் சூடும் குறையலாம், மாலை காற்று திசை மாறலாம், ஆனால் அடுத்த ஒரு மணி நேரம் இனிமை மட்டும் குறையாது. நான் உங்கள் நண்பன் ஆர்ஜி பழமலை. வாருங்கள், இந்த பொன் மாலையை இசையோடு அழகாக தொடங்கலாம்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பொன் மாலையில் அழகானதொரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சில பாடல்களுக்கு வயசே ஆகாது போல, எத்தனை முறை கேட்டாலும் முதல் முறையைப் போலவே தோன்றும். அப்படிப்பட்ட பாடல்களுக்கு இந்த மாலை நேரம் இன்னும் ஒரு அழகை சேர்க்கும். மாலை நேரத்தில் பாடல்களை கேட்பதே ஒரு தனி ரசனைதான். ரசித்து கொண்டே இருப்பதற்கு பாடலும் வருகிறது.

நேரம் 5:13. தென்றல் காற்று ஜன்னலை தட்டுகிறது. இசை இதயத்தை மெதுவாக தட்டுகிறது. இந்த இரண்டுக்கும் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது. இவை இரண்டும் வந்துவிட்டால் மனசு லேசாகிவிடும். அந்த லேசான உணர்வை தர வருகிறது இந்த மெலோடி. கேட்டு மகிழுங்கள்.

0: விடுத்திருப்பது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில்.
1: காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நல்ல இசை மட்டும் என்றும் புதிதாகவே இருக்கிறது. அதனால்தான் சில பாடல்கள் தலைமுறையை தாண்டி பயணிக்கின்றது. இந்த மாலையும் அந்த பயணத்தின் ஒரு அழகான அத்தியாயம்தான். பாடலை கேட்ட பிறகு உங்களுக்கே தோன்றும். ரசிக்க தயாராகுங்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. கடலுக்கு அலைகள் எப்படி இயல்போ, வாழ்க்கைக்கு இசையும் அப்படித்தான். சில மெட்டுக்கள் நம்மை உற்சாகப்படுத்தும், சில மெட்டுக்கள் அமைதிப்படுத்தும். இந்த பாடல் எந்த உணர்வை தரப்போகிறது என்பதை நீங்களே உணருங்கள். பாடல் உங்கள் செவிகளுக்கு.

நேரம் 5:28. ஒரு நல்ல பாடல் போதும், ஒரு முழு நாளின் சோர்வும் மறைந்து போய்விடும். அதுதான் இசையின் மந்திரம். அந்த மந்திரம் இந்த மாலையில் தொடர்கிறது. உங்கள் புன்னகையுடன் இந்த பாடலையும் சேர்த்து கொள்ளுங்கள், கேட்கலாம்.

0: நேயர்களோடு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மாலை இன்னும் ஆழமாகிறது, இசை இன்னும் நெருக்கமாகிறது. இந்த பயணம் முடிவதற்கு முன் இன்னும் சில அழகான தருணங்களை சேர்த்துக் கொள்வோம். உங்கள் இதயத்திற்கு நேராக பயணிக்கும் மெலோடி இது.
1: I want to be a big man.

நேயர்கள் இசையோடு இணைந்திருப்பது பொன் மாலையில். வரப்போகும் பாடலின் பெயரிலேயே ஒரு தென்றல் இருக்கிறது. அந்த தென்றல் போலவே இந்த மெட்டும் மனதை வருடும். சில பாடல்கள் சத்தமாக இருப்பதில்லை, ஆனால் மனதில் நீண்ட நேரம் முணுமுணுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இனிய இசை இதோ, ரசித்துக் கொண்டே இருங்கள்.

மாலை பொழுது என்பது ஒரு நாளின் முடிவல்ல, நாம் அமைதியாக மாறுவதற்கு நமக்காக ஒதுக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் நல்ல இசை கிடைத்துவிட்டால் அதுவே ஒரு சிறிய கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தில் நீங்களும் நானும் இணைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு இனிய மெலோடி உங்களுக்காக.

நேரம் 5:50. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை. மனிதர்களின் இதயத்திற்கு எத்தனை வாசல், அத்தனை வாசலையும் எட்டி பார்த்தால் இசைதான். அங்கு மீண்டும் ஒரு இசையை சேர்ப்போம், கேட்டு மகிழுங்கள்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். திருச்சியை சுற்றியுள்ள காடுகளை பற்றிய அரிய தகவல்களோடு நம்மோடு இணைகின்றனர் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா, தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே கந்தவேலு ஆகியோர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இன்றைய பொன்மாலை இசையோடு அழகாக நகர்ந்தது. உங்களின் அன்பான நேரமும் எங்களுக்கு துணையாக இருந்தது. இன்னும் பல மாலைகளில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை இசை உங்கள் தோழனாக இருக்கட்டும். இந்த நேரத்தை நிறைவு செய்யும் அழகான பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: நேரம் சரியாக 6 மணி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொன் மாலை. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரேகாந்த். இந்தியா 26 மேற்பட்ட நாடுகளுடன் குடியேற்றம் மற்றும் இடப்பெயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மனிதவள இடப்பெயர்வு மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், குடியேற்றம் தொடர்பான நிர்வாக நடைமுறைகளை மாற்றியமைப்பதில் டிஜிட்டல் அமைப்புகள் மற்றும் கருவிகளின் பயன்பாட்டை முன்னிலைப்படுத்தினார். பாதுகாப்பான சட்டப்பூர்வமான இடப்பெயர்வை உறுதி செய்வதில் நாட்டின் அர்ப்பணிப்பு இ மைக்ரேட் தளத்தின் மூலம் வெளிப்படுவதாகவும், இத்தளம் தொடங்கப்பட்டதிலிருந்து 50 லட்சத்திற்கும் அதிகமான குடியேற்ற அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லையில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் ஒரே நாளில் 109.32 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் கண்ணகி தொடங்கி வைத்த இக்கண்காட்சியில் நுண்ணீர் பாசன திட்டம், பயிர் காப்பீடு, மண் பரிசோதனை உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும், புதிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்களும் இடம்பெற்றன. திரவ யூரியா உரங்களை கொண்டு ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் செயல்முறை விளக்க கண்காட்சியும் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தீ தடுப்பு பேரிடர் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 4 வகையான தீ பரவல் நிலைகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, தீயணைப்பு கருவிகளின் செயல்பாடுகள், பேரிடர் கால பாதுகாப்பு முறைகள் குறித்து செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேம்பால பணிகளையும் அவர் பார்வையிட்டார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2 அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

மனிதர்களுடைய வாழ்க்கை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நாம் கேட்கக்கூடிய ஒரு இசை என்றைக்குமே அவசரமே பட்டதில்லை. அது நம்மோட நடக்கும், சிரிக்கும், சில நேரங்களில் பேசாமலேயே மனசை புரிஞ்சுக்கும். அதனால தான் எந்த காலத்தில் எந்த காலம் எப்படி மாறினாலும் இசைக்கு ரசிகர்கள் மட்டும் குறைவதே இல்லை. உங்கள் பயணம் எங்கேயாக இருந்தாலும், உங்கள் வேலை எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும், ஒரு நல்ல பாடல் மனதை தட்டி எழுப்பி நாளை மேலும் அழகாக்கும். அந்த இனிமையான இசை பயணத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஆரவாரம். நான் உங்கள் நண்பன் ஆர்ஜி பழமலை. இசை பேசட்டும், மனங்கள் மலரட்டும்.

2026 ஆண்டிற்கான தைரியம் மற்றும் துணிச்சலான பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருதுகள் வழங்க விண்ணப்பம். தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் awards.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்வதற்கான ஒரு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான படிவங்கள் அறையன் 303 மூணாவது தளம், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தஞ்சாவூர் மாவட்டம் என்ற இடத்தில் பதிவுகள் படிவங்கள் வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைந்திருக்கின்றோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் ஆரவாரம்

0: நேயர்களோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம். மிக முக்கியமான ஒரு தகவல், பணிபுரியும் தொழில்முறை அலுவலர்கள் 3 ஆண்டு பகுதி நேர பிஇ பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் ஜூலை 12 தேதி வரை பெறப்படும் என தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இவற்றுக்கான விண்ணப்பங்கள் வரும் ஜூலை 12 தேதி மாலை 5 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்ப கட்டணம் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை www.ptbe-tnea.com என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு ஒருங்கிணைப்பு மையமான கோவை தொழில்நுட்ப கல்லூரியின் தொலைபேசி எண்களான 0422-259-0080 மற்றும் 94-86-97-77-57 என்ற எண்களை தொடர்பு கொண்டு அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: நலம் தரும் யோகா. யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
2: பொதுவா ஒரு குடும்பத்துல ஆரோக்கியம் அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணின் ஆரோக்கியத்தை பொறுத்ததே இருக்கு. ஏன்னா ஒரு பெண் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமே ஆரோக்கியமா இருக்கும். ஆனா உண்மையில பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. குடும்பம், குழந்தைகள், வேலை, பொறுப்புகள் என்று அனைவரையும் கவனித்துக்கு பெண்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. பல நேரங்கள் தங்களை தாங்களே கவனிச்சுக்கிறதுக்கு மறந்து போயிடுறாங்க. அதனால பெண்களுக்கு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில யோகா ஒரு சிறந்த நண்பனாக அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா வீட்டுல இருந்தே ஒரு 1.5 மணி நேரம்ல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அவங்க பயிற்சி செஞ்சாலே போதும், ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றங்கள், வித்தியாசங்கள் பாசிட்டிவா நமக்கு கிடைக்கும். யோகா என்பது ஒரு உடற்பயிற்சி இல்ல, அது உடல், மனம் மற்றும் உணர்வுகளை சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு வாழ்க்கை முறை. அப்படின்ற போது வீட்டுல இருக்கிற பெண்கள் அத ஃபாலோ பண்ணி வரும்போது, அதுவும் வீட்டுல இருந்தே ஃபாலோ பண்ணும் போது அவங்கள பாக்குற குழந்தைகளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஏன்னா ஒரு சேயிங் இருக்கு, நம்ம குழந்தைகள் வந்து எதை கேக்குறாங்களோ அதுவா ஆகுறது இல்ல, எதை பாக்குறாங்களோ அதுவாதான் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா வீட்டுல யோகா பண்றத குழந்தைங்க பாத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களும் சேர்ந்து யோகா பண்ணுவாங்கல்ல. இது என்னோட கிளாஸ்ல நான் நிறைய பாத்திருக்கேன். அம்மா யோகா பண்ணும்போது குழந்தைங்களும் கூட வந்து பக்கத்திலே உட்காந்து செய்வாங்க. இப்போ பெண்கள் வாழ்க்கையில பல கட்டங்கள் இருக்கு. பருவம் அடைதல், திருமணம், கர்ப்பகாலம், குழந்தை பிறப்பு, மெனோபாஸ் அப்படின்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு கட்டத்திலும் உடல் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இந்த மாற்றங்களை ஆரோக்கியமா எதிர்கொள்ள யோகா ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாற்றங்களை ஆரோக்கியமா எதிர்கொள்றதுக்கு முதல்ல நம்ம மாதவிடாய் பிரச்சனை பத்தி பாக்கலாம். பல பெண்கள் மாதவிடாய் நாட்கள்ல வயிற்று வலி, முதுகு வலி, சோர்வு, மனநல மாற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யறதுனால உடல் ரத்த ஓட்டம் மேம்பட்டு தசை

0: இறுக்கங்கள் குறைஞ்சு இந்த அசௌகரியங்கள்லாம் குறைஞ்சு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. அடுத்ததா கர்ப்ப காலத்துல யோகாவோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மருத்துவர்களோட ஆலோசனையோட யோகா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் எங்களை மாதிரி யோகா டீச்சர்ஸ் கிட்ட யோகா கத்துக்க சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி கர்ப்பகால யோகானே தனியா இருக்கு. உடலை பிரசவத்திற்காக தயார்படுத்துறது, அந்த நேரத்துக்கான மூச்சு பயிற்சிகள் கொடுக்கறது, இந்த மாதிரி மனச அமைதியா வச்சுக்கிறது, தன்னம்பிக்கைய அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான யோகா பயிற்சிகள் கர்ப்ப காலத்துக்குன்னே தனியா இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் உடல்ல ஏற்படுற பல மாற்றங்கள் இருக்கு இல்லையா, மாற்றங்கள்னு சொல்ல முடியாத சவால்கள்னே சொல்லலாம். அந்த நேரத்துல யோகா அவங்களோட உடம்பையும் மனசையும் மெது மெதுவா சரியாகிறதுக்கு உதவி செய்யுது. அது போல மெனோபாஸ் காலத்துல ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா, அப்போ மன அழுத்தமும் ஏற்படும், தூக்கமின்மையும் அதிகமா ஏற்படும். அந்த நேரத்துல நீங்க அம்மாங்கள்லாம் பாத்திருக்கீங்களா, ரொம்ப எரிச்சல் படுவாங்க, எதை எடுத்தாலும் கோவப்படுவாங்க, நம்ம அம்மா இப்பெல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்களே, இப்பயே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்மளே யோசிப்போம்ல, அதெல்லாம் அவங்களோட தப்பு கிடையாது, அது ஹார்மோன் மாற்றங்கள், அந்த நேரத்துல வர மன அழுத்தங்கள் தான். இதெல்லாத்துக்குமே யோகா ஒரு நல்ல தீர்வா இருக்கு. இன்றைய பெண்கள் பல பொறுப்புகளோட தான் நம்ம எதிர்கொள்றோம், வெறும் வீட்டு வேலை மட்டும் கிடையாது, வீடு வேலை குழந்தைங்க குடும்பம் ஆபீஸ் எல்லாம் ஓடிட்டே இருக்கும், இதனாலயும் மன அழுத்தம் அதிகமாகுது. யோகாசனம், பிராணாயமம் மற்றும் தியானம் மூலமா கவன குவிப்பு அதிகரிக்குது, மன அழுத்தம் குறையுது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு மணி நேரம் தங்களுக்காக ஒதுக்கிக்கிறது தப்பே கிடையாது. யோகா ஆசிரியரா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என் கிளாஸ்லயே கூட சொல்லுவேன், ஒரு ஆப்பிள் இருக்கு அப்படின்னா அப்படியே எடுத்து உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கோ மத்தவங்களுக்கோ கொடுக்காதீங்க, நீங்களும் அந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான், உங்களையும் நீங்க பாத்துக்கணும். ஒரு ஆப்பிள் இருக்கா, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கட் பண்ற, அதே அளவுக்கு நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க சாப்பிட்டு வளர்றத பார்த்தாதான் உங்க பிள்ளை அதுவும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும், என்னையும் நான் பாத்துக்கணும் அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை புள்ள தெரிஞ்சுக்கும். ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா அந்த குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருந்தா அந்த சமூகமும் ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆரோக்கியமான மாற்றத்துக்கான எளிய முறை யோகா.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யோகா கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம். தடை செய்யப்பட்ட மற்றும் ஜீரோ மதிப்பீடு நிலங்களுக்கான சிறப்பு குறைதீர் வசதி தமிழ் நிலம் இணையதளத்தில் பிளாக் செய்யப்பட்ட நிலங்கள் மற்றும் *2.0 ஜீரோ வேல்யூ என பதிவான நிலங்களின் தடைகளை நீக்க பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம். மின்னஞ்சல் sdro.rv.try@gmail.com. உரிய ஆவணங்களுடன் மனுக்களை நேரிலோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகம் அறை எண் 113 முதல் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கரூர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு,

0: வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: எனது பெயர் ராமலிங்கம். மீக்கேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்கள் ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துல தான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க.

0: அதே மாதிரி சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இதுக்கும் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதாக தெரிவித்துக் கொடுக்கிறேன்.
1: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 1,20,000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்களே, இனி ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனையை இப்போது தொடங்கி ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மொபைல் ஆன் ஏர் செயலி வழியாக வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடரும்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் காலியாக உள்ள அரசு வழக்கறிஞர் பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய வழக்கறிஞர்கள் தங்களது விண்ணப்ப படிவங்களை உரிய படிவங்களில் பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ் நகல்களோடு வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி மாலை 5:45 அரியலூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இணைந்திருக்கின்றோம் மொபைல் அண்ட் ஆப் வழியாக. இது ஆரவாரம்.

0: இணைந்திருக்கின்றோம் மொபைல் ஆப் வழியாக திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகள் குறித்த விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் கைபேசி எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் கைபேசிக்கு வரும் கடவுச்சொல் மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரத்தையும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிரலாம். மேலும் இந்த கால்நடை மற்றும் வளர்ப்பு உரிமையாளர்கள் மற்றும் அவர்களுக்கு பயனுள்ள வகையில் இவற்றை தெரிவிக்க நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

வானிலை முன்னறிவிப்பு. இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இன்று மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: வார வாரத்தில் இணைந்திருந்தோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் வலுவான பாதுகாப்பு திறன்களுக்கு பொருளாதாரமே அடித்தளம் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். வதோதராவில் இன்று நடைபெற்ற வைப்ரன் குஜராத் பிராந்திய மாநாட்டின் நிறைவிழாவில் உரையாற்றிய அவர், பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் நாடு தன்னிறைவை நோக்கி விரைவான முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டியதுடன், கடந்த 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தற்போது 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலாக அதிகரித்துள்ளது என்றார். பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருடாந்திர அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் 55,000 யாத்ரீகர்களுக்கான தங்குமிட வசதிகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 3,880 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோயிலுக்கான 57 நாட்கள் கொண்ட இந்த யாத்திரை வரும் 3ஆம் தேதி தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற IAS IPS அதிகாரிகளின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவடைந்தது. 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. வனத்துறை அதிகாரிகளுடன் அத்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் மேலும் 42 ரிசார்ட்டுகளை மூட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுக சாலையில் உள்ள மரங்கள் அறுக்கும் ஆலையில் பலத்த காற்று காரணமாக திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான 400 டன் மர தடிகள் எரிந்து சேதமடைந்தன. தீயணைப்புத்துறையினர் 7 வாகனங்களை கொண்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விருதாச்சலம் மாவட்டம் அருள்மிகு சாத்தூர் வெங்கடாஜலபதி திருக்கோவில் ஆனி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷங்கள் முழங்க திருத்தேரில் சாத்தூரப்பன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். போபாலில் நடைபெற்ற அகில இந்திய கராத்தே சாம்பியன் பட்ட போட்டியில் தமிழ்நாடு அணி 14 தங்கம் 14 வெள்ளி 15 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்த அணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: கேட்டுக்கிட்டு இருக்கோம் திரை இசை.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: 48. She's played all the five matches, averaging 23, strike rate of 97. She has to keep that better. Here's Malina bowling in. This is striking her pads outside the leg stump. And I think Matthews is clear in an intent that she is going to strike and make sure she exposes the fielding side in the first six overs and gets all the gaps through and playing in the areas where the fielders are not there on the fence. This time, bowling and pushing the batter on the back foot, but she's clever enough to play it across the line to mid-wicket deep. And there's a fielder outside the 30-yard circle who picks it up, and one more run taken. The strike rotation is very important because you've got a right and a left-hand batter in the center. And this over has seen a couple of boundaries which the captain won't like, Molyneux. And she's now placed a fielder there on the fence at the long on and one at the deep square leg. Rest all inside the 30-yard circle. There is no slip at all. The keeper right up to the stumps. Here's the left-handed Joseph facing the next delivery, slightly back of the length, plays it down into mid-on, crosses over for a single, takes the score up by one more to 25 for the loss of no wicket. One more delivery to complete the third over. So far, the run rate looks to be pretty healthy, 8.82. We are in the third over. And till the sixth over completes, you can't have more than two fielders outside the 30-yard circle. Here's Molina bowling this one outside the off stump, and the batter goes, creates width, plays it down into backward point, well fielded. End of the third over. West Indies 25 for no loss.
1: Tum reports lai ho na?
2: Nahi, mujhe laga tum lai ho.
1: Tum ho hi bhulakkad.
2: Bhul bas itni hai ki tumse shaadi kar li.
3: लड़िए मत, जानिए आभा के बारे में।
2: आभा
3: यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
4: चौथे ओवर की शुरुआत हो रही है। वेस्ट इंडीज ने अब तक एक भी विकेट गवाया नहीं। एक अच्छी शुरुआत, ठोस शुरुआत आप कह सकते हैं। ऑस्ट्रेलिया के लिए थोड़ा सा परेशानी का सबब है, लेकिन एक ऑस्ट्रेलिया ऐसी टीम है।
5: बालसुब्रमण्यन தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 178,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக

0: கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி

0: நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல் படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 12:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16ஆவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்களே, ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனை தொடர்கிறது. நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி வழியாக வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடரும்.
2: ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: உழவர் உலகம்
1: கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யூ ஸ்வேதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம்.
1: மகளை வணங்கிடுவோம், உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இளமகளை வணங்கிடுவோம்.
0: முதலில்

0: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய விவசாய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் அரியலூர் மாவட்டம் வீராக்கன் கிராமத்தைச் சேர்ந்த யு ஸ்வேதா ராமதாஸ் அவர்கள். நேர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்ப நீங்க வந்து விவசாயத்துல ஒரு ஒருங்கிணைந்த பணைய மாதிரி நிறைய வேலைகள் செய்யறீங்கன்னு கேள்விப்படுறோம். நீங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கறத எங்களோட நேர்களுக்கு சொல்லுங்க.
1: எங்களோட பாரம்பரிய இது வந்துட்டு முந்திரி சாகுபடி தான். அது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு முறைதான் முந்திரி வந்து காய்க்கும். மற்ற டைம்ல வந்து ஃபேஸ் வந்து சும்மா இருக்கு, அதை ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடியில தீவன புல் வந்து சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். மாடு வளர்த்துட்டு இருக்கோம். அடுத்து கடலை போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம். வீட்டுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம்.
0: சேர்ந்து செய்யறீங்க?
1: ஆமா.
0: கோழியும் வச்சிருக்கீங்க?
1: கோழி, ஆடு, மாடு.
0: அதாவது எந்த இடத்தையும் ஃப்ரீயா விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அதாவது நம்மாழ்வார் சொன்ன போது சூரிய ஒளியானது நிலத்துல படக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருக்கிறீங்கம்மா. அழகு. இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முந்திரி

0: விளையுது
1: ஆமாம்
0: அப்படின்னு
1: சார்,
0: சொல்றீங்க, எந்த பட்டத்துலமா விளையும் அது?
1: மார்ச் விட்டு மே மாசம் வரைக்கும் விளையும், அந்த டைம்
0: நீங்க
1: மட்டும் தான்
0: இப்ப
1: விளையும்.
0: எத்தனை ஏக்கர்லமா முந்திரி வச்சிருக்கீங்க?
1: ஒரு 5 ஏக்கர்ல வந்து முந்திரி இருக்கு. கடலை உளுந்து இதெல்லாம் சாகுபடி செய்யறதுக்காக 2 ஏக்கர் தனியாக விட்டுருக்கோம்.
0: சரிங்கம்மா, இப்ப 3 ஏக்கர்ல முந்திரி இருக்குன்னா மொத்தம் எத்தனை கண்ணுமா இருக்கும்?
1: ஒரு ஏக்கருக்கு வந்து 40 விட்டு 50 இருக்கும், வியர்3 கண்ணு.
0: சரிம்மா, இந்த போடப்பட்டத்துல எத்தனை மூட்டை அறுப்பீங்க முந்திரி?
1: எங்களுக்கு வந்து 15 மூட்டை கிடைக்கும், 1,5 லட்சம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் விற்பனை செய்யற மாதிரி கிடைக்கும். ஒரு
0: சரி,
1: மூட்டை வந்துட்டு 13,000 12,000 அந்த மாதிரி
0: அப்புறம்
1: விற்கும்.
0: அதுக்கு கூலியே வந்துருமேம்மா? உழுக்கணும், அப்புறம் பொறுக்கணும், அப்புறம் உடைக்கணும், அந்த வேலையெல்லாம்
1: அந்த
0: நீங்களே
1: வேலை நாங்க வந்து
0: செஞ்சுறீங்களா?
1: செய்யறதுல கம்மியான இது தானே எங்கள்கிட்ட, அதனால வந்துட்டு நாங்க ஏவரிட்ட கொடுத்துறது, மொத்தமா
0: பழத்தை
1: பொறிக்க
0: மட்டும் எடுத்துட்டு கொட்டையை மட்டும் பிடுங்கி கொடுத்துருவீங்க.
1: கொட்டையை வந்து வித்துறது. ஒரு டைம் வந்து மூட்டையே அப்படியே 10 மூட்டை 15 மூட்டை அப்படின்ற மாதிரி ஏவாரிட்ட கொடுத்துருவோம்.
0: சரிம்மா, இப்போ நீங்கள் VR3 கண்ணு வச்சிருக்கேன்னு, நீங்கள்
1: ஆமாம் சார்,
0: VR3 கண்ணு வந்து எங்கே வாங்குவீங்க, இல்லை நீங்களே பயிர் விடுறீங்களா?
1: சோழமாதேவி பண்ணை இருக்குங்க சார், அங்கே பண்ணையில் வந்துட்டு எங்களுக்கு தேவையான எல்லா உளுந்து, கடலை, முந்திரி கண்ணு, வாழைக்கண்ணு, என்ன தேவையோ அனைத்துமே அங்கே எடுத்துக்கலாம் சார், பண்ணையிலேயே வாங்கிப்போம் சார்.
0: சோழமாதேவி வேளாண் அறிவியல்
1: ஆமாம்
0: நிலையத்திலேருந்து
1: சார்,
0: வாங்கிக்கலாம்.
1: அங்கே வாங்கிக்கலாம் எல்லாமே.
0: சரிங்கம்மா, இப்போ இந்த கண்ணு வைக்கிறதுக்கு எவ்வளோம்மா இடைவெளி விடுவீங்க?
1: இடைவெளி வந்து ஒரு 12 அடி அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல விடுவோம். கொஞ்சம் அது படர்ந்து படர்ந்து லேட்டாக தான் வரும், குறைஞ்சது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் மரமாகும். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ணாக தான் இருக்கும். கவாத்து பண்ணி மீடியமாக அழகாக வச்சுக்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: சரிம்மா, இந்த கவாத்து வெட்டுறது எப்பம்மா வெட்டுவீங்க? இல்லை அது கூட வரணுங்கிறதுக்காக வெட்டுவீங்களா, இல்லை நிறைய கிளை வெடிச்சிட்டு வரணும்?
1: நிறைய கிளை வெடிச்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய இன்னும் காய்க்கும் அப்படின்றதுக்காகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்து அடியில் இருக்கிற ஃபேஸ் வந்துட்டு வேற ஏதாவது விவசாயம் பண்ணலாம், நீட்டா
0: இல்லைம்மா
1: வச்சுக்கிட்டா.
0: கூடாற மாதிரி
1: ஆமா,
0: மூடிடுச்சுன்னா
1: கீழே
0: நீங்க
1: ஃபுல்லாவே கிளை வந்து எதுவுமே இல்லாத ஃபுல்லாவே கவாத்து பண்ணிடுவோம், மேலே மட்டும் கிளை போயிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப இந்த கீழே இருக்கிற இடத்துல அந்த தீவன புல் வந்து சாகுபடி, உளுந்து சாகுபடி, கடலை சாகுபடி, இந்த மாதிரி ஒவ்வொரு
0: சரிம்மா, அது
1: டைம்
0: மாதிரி போட்டா முந்திரி சாகுபடி எதுவும் குறையுமாம்மா? நீங்க
1: அப்படி
0: மூடு
1: எதுவும்
0: பயிரா
1: இல்லை சார்.
0: போட்டீங்களா? ஏன்னா அதோட சத்தெல்லாம் இது எடுத்துக்குமா? அப்படி எதுவும் இருக்கா?
1: இல்லை, இப்போ வந்துட்டு இந்த தீவன புல்லுக்கு உரம் போடுறோம், தண்ணி விடுறோம், இது எப்பயுமே நீர் வந்து பாஞ்சிட்டு இருக்குல்ல, இதுக்கு பராமரிக்கிறோம்ல, இந்த சத்து வந்து அந்த முந்திரிக்கு எடுத்துக்கும். அதனால எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை. அந்த ஒரு 3 மாசத்துக்கும் எதுவுமே அடியில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தண்ணி நல்லா பாயிற மாதிரி உரம் போட்டு நல்லா இது பண்ணிப்போம். நல்ல ஒரு லாபமாக தான் சார் இருக்கு.
0: ஆமா, முந்திரி செடிக்கு அடியிலேயே தீவன பயிரும் பயிரிடுறேன்னு சொன்னீங்க,
1: ஆமாம் சார்.
0: உங்க பகுதியில் அந்த மாதிரி செய்யறாங்களா?
1: யாரும் செய்யல சார், நம்ம அரியலூர் மாவட்டத்தில் நாங்கள்
0: உங்க
1: மட்டும்தான்.
0: ஊர்ல நீங்க மட்டும் செய்யறீங்க?
1: நம்ம மாவட்டத்தில்,
0: உங்க மாவட்டத்திலே நீங்க மட்டும் தான் செய்யறீங்களா? சிறப்பு, எப்படிமா இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு?
1: நாங்க மாடு வச்சிருக்கோம், நடுவுலாம் இந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் செய்யல. அதனால வைக்கல் வந்து நாங்க காசுக்கு வாங்கி மாட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப கொடுக்கும்போது மாடு ஃபுல்லாவே வைக்கலே சாப்பிட்டு இருக்கு. பசுந்தீவனம் சாப்பிட்டா கொஞ்சம் இன்னும் நல்லா பால் கறக்கும், நல்லா இருக்கும், தீவன செலவு நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா லாபம் கிடைக்குமே, எனி டைமும் வைக்கலையே கொடுத்துட்டு இருக்கமே, ஏதாவது பசுமையா அது கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்துட்டு சோழமாதேவி கேவிகேல போயிட்டு ஆலோசனை கேட்டோம். அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல வந்து காலேஜ் இருக்கு, அங்க வந்து மாட்டுக்கு வந்து தீவன புல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க இருந்து ஆன்லைன்ல வாங்கி போட்டோம். இப்ப
0: விதையாமா?
1: விதையும் இருக்கு, கரணையும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே வாங்கி போட்டோம். 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப எந்த ஒரு ஏறு வெட்டுற வேலை எதுவுமே கிடையாது.
0: 10 வருஷமா ஏற ஓட்டலையம்மா?
1: 10 வருஷமா ஏறு வெட்டல, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கட்டிங் வந்து 70 நாள் ஆகணும், அதுக்கடுத்து 15 நாளைக்கு ஒரு முறை கட் பண்ணி மாட்டுக்கு கொடுக்கலாம். இப்ப 10 வருஷமா கரெக்டா அதை மெயின்டைன் பண்றோம்.
0: எத்தனை ஏக்கர்லம்மா இப்ப அந்த?
1: 1 ஏக்கர் போட்டிருக்கோம் நாங்க வந்து, 10 மாடு வச்சிருக்கோம்.
0: அதாவது முந்திரியோட சேர்த்து ஒரு
1: முந்திரியிலேயே உள்ள
0: ஏக்கர்ல மட்டும்
1: ஒரு
0: போட்டுருக்கீங்க?
1: ஏக்கர்ல போட்டிருக்கோம்.
0: தீவன புல்ல என்னென்ன ரகம் எல்லாம் போட்டிருக்கீங்க?
1: கோவை இருக்கு, மக்காசோள நெய்ப்பு இருக்கு, குட்டை நெய்ப்பு இருக்கு, BH1 பங்களாதேசி நெய்ப்பு இருக்கு, வேலி மசாலா, அகத்தி, சவுண்டல், மல்பரி, கோஎஃபெக்ஸ் 31, கோஎஃபெக்ஸ் 21, இந்த 1 ஏக்கர்ல வந்து 10 ரகம் போட்டிருக்கோம். அப்புறம் சுஜித்ரா நெய்ப்பு, சூப்பர் மம்புசா, அப்புறம் அமெரிக்கன் 5G எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி
0: அந்த 1 ஏக்கர் எத்தனை சென்ட்டுக்கு இதுதான் போடணும்னு எப்படி
1: 10 சென்ட் ஒரு இது அப்படி சொல்லிட்டு அந்த 1 ஏக்கர் வந்து பிரிச்சுட்டோம். கரெக்டா ஒன்னு ஒரு ஒரு இது, ஏன்னா கஸ்டமர் யாராவது வந்தாலும் உள்ள என்ட்ரி ஆனா இது வந்துட்டு குட்டை நெய்ப்பு, இதோட க்ரோத் அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனால கரெக்டா ஆர்டர் ஆர்டரா வந்துட்டு இது பண்ணி பிரிச்சிருக்கோம் 1 ஏக்கர்.
0: சிறப்பு, வக்கல் போடுறது சரி வேண்டாம்னு சொன்னா ஒரு பசந்தாள் போல, அதுலயும் 10 வெரைட்டி 12 வெரைட்டி அகத்தி, வேலி மசாலா, அது மட்டும் இல்லாம நேப்பியர்லயே பல வெரைட்டி போடுறீங்க, இது எப்படிமா சமாளிக்க முடியும்?
1: ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு ப்ரோட்டீன் இருக்கும். அப்புறம் நம்ம டெய்லி ஒரே சாப்பாடை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு

0: டெய்லி ஒரு ஒரு இது கிராஸ் பண்ணி கொடுத்தா அதுல இருந்து டிகிரி
1: அவங்களுக்கு டேஸ்டா
0: வரலாம்,
1: சாப்பிட்டு
0: அவ்வளவு
1: மகிழ்ச்சியா
0: டேஸ்டா
1: இருக்கும்.
0: சாப்பிடுவாங்க. அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும், பால் கறக்கும், ஒவ்வொன்னத்துலயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ரகமா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு ஒரு நாளைக்கு வந்து கோஃபையும் மக்காசோள நெய்ப்பயிரும் போடுவோம், ஒரு நாளைக்கு குட்டை நெய்ப்பயிரும் ரெட் நெய்ப்பயிரும் கிராஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு இது கொடுக்குறது, ஒரே சாப்பாட்டை அப்படியே திரும்ப திரும்ப
1: கொடுக்க
0: கொடுக்கறது இல்ல.
1: சரிங்கம்மா. அப்ப உங்களுடைய மாடெல்லாம் புண்ணியம் பண்ண மாடுமா? அதே போல அதிகமான தண்ணி தேவைப்படுமா?
0: எங்கள்கிட்ட போர் இருக்கு, கிணறு இருக்கு, தண்ணி பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. அடுத்து நாங்கள் கொல்லைக்கு வந்து உரம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. கவர்மெண்டில் வருஷத்துக்கு வந்து ஒரு 10 மூட்டை 5 மூட்டை கொடுப்பாங்க, அதை மட்டும்தான் வந்துட்டு உரம்னு சொல்லி யூஸ் பண்ணோம். காசு கொடுத்து நாங்கள் உரம் வாங்கி இது வரைக்கும் கொல்லையில் யூஸ் பண்ணது கிடையாது. வாய்க்கால் வந்து சிமெண்டாலே செட் பண்ணி வச்சுருக்கோம். எங்களோட மாட்டோட யூரின் சாணி இது ரெண்டுமே வந்துட்டு எல்லாமே கழுவி அதுவும் அப்படியே வயல்ல போய் பாயிற மாதிரியே வச்சிருக்கோம். அதுல எங்களுக்கு கொஞ்சம் செலவு கம்மி. இப்ப வந்துட்டு இந்த தீவன புல்ல வந்து மாட்டுக்கும் கொடுக்கறோம், ஆட்டுக்கும் இதே தான் கொடுக்கறோம், கோழிக்கும் இதே தான் கொடுக்கறோம். கவர்மெண்ட்ல ஒரு மிஷின் கொடுத்தாங்க, சாப் கட்டரு, ஃப்ரெஷ் கட்டரு, பால் கறக்குற மிஷின் எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட. இந்த மிஷின்ல வந்து தூளாக்கி ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துறது. ஃபர்ஸ்ட் கோழிக்கு வந்துட்டு அரிசி இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 350 கோழி இருக்கு, செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. அப்போ இதை போய் கோழி சாப்பிட்றத நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே, சீக்கிரம் வெயிட் ஏறுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோழியை வந்து பழக்கப்படுத்தணும், நைஸாக கொடுத்து அதோட கொஞ்சம் அரிசி இதெல்லாம் கலந்து கொடுத்து பழக்கப்படுத்தணும். இப்போ வந்து கோழி இதை நல்லா விரும்பி சாப்பிடுது,
1: அதுவும் பசி சாப்பிடுது.
0: இதுல எங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாவது, தீவன செலவு வந்து குறைச்சிட்டோம், ஆட்டுக்கு இதை தான் கொடுக்குறோம்.
1: இப்ப கோழி வந்து ஒரு 300 பக்கமா வச்சிருக்கீங்க, அதை எப்படி பராமரிக்கிறீங்க?
0: திறந்த வெளியில தான் சார் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வரும், எதுவும் அடைச்செல்லாம் வைக்கிறது இல்ல. ஈவினிங் ஆனா வந்துரும், அதை அப்படி பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். சின்ன இதுல இருந்து கரெக்டா போய் மேய்ஞ்சிட்டு கரெக்டா வந்து அடைஞ்சிருவாங்க.
1: அதுக்கு கூடாரம் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க?
0: ஆட்டுக்கு மாட்டுக்கு கொட்டா இருக்கு, மேல இருக்கிற ஃபேஸ் ஃப்ரீயா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பரன் மேல அப்படியே ஸ்டிக் மாதிரி அடிக்கி அது மேல கோழி போய் செட் ஆயிக்கும். மாட்டுக்கு மேல கொஞ்சம் ஃபேஸ் இருக்கிறதுல அங்கங்க டகர டப்பா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி அரை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல போயிட்டு கோழி முட்டை விட்டுரும், நாங்க எடுத்து வச்சுப்போம்.
1: ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா. இப்ப நீங்க இந்த 1 ஏக்கர் முந்திரியில தான் இத்தனை வகையான தீவன பயிர்களை பயிரிட்டு இருக்கீங்க, மிச்ச 2 ஏக்கர்ல வேற என்னமா செய்றீங்க? அந்த ஊடு பயிரா?
0: இங்க வந்து தண்ணி வசதி இல்ல, ஊடு பயிரா வந்துட்டு ஒரு டைம் இந்த மழை சீசன்ல போட்டு உளுந்து விதைக்கிறது, மத்த டைம் எல்லாமே ஃப்ரீ தான். இப்ப இந்த மாடு எல்லாம் வந்துட்டு பண்ணையிலே இருக்கும்ல, ஒரு டைம் ஆடு இதெல்லாம் மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு வந்து கட்டுவோம்.
1: முந்திரி இலைய கடிச்சிடாதா?
0: மாடு வந்து சாப்பிட ஆடுதான் சாப்பிடும், சாப்பிட்டாலும் திரும்ப குறுத்து வந்துடும், மழை பெய்யும் போது குறுத்து வந்துடும். அப்புறம் 3 மாசம் உளுந்து மறைப்போம், அப்படி இல்லட்டினா 2 மாசத்து உளுந்து இந்த மாதிரி ஏதாவது வரைச்சிக்கிறது.
1: உளுந்து என்ன வெரைட்டிமா?
0: உளுந்து வம்பன் 8 தான் சார் பெரும்பாலும் இது பண்றது, அப்புறம் நாட்டு உளுந்து அது
1: மிச்ச 2 ஏக்கர் இருக்குல்ல?
0: ஆமா சார்.
1: ஃப்ரீயா விட்டுருக்கீங்களா? அதுல என்னென்ன விவசாயம் பண்றீங்க?
0: அதுல வந்து கடல்ல வந்து சாகுபடி பண்ணுவோம் சார். அப்புறம் உளுந்து வந்து ட்ரக் மூலியமாக வரிசையா இது பண்ணுவாங்களா சார், அந்த மாதிரி இந்த ரெண்டும் தான் மாத்தி மாத்தி செய்வோம்.
1: சரிம்மா, கடலை எந்த பட்டத்துல போடுவீங்க?
0: கடலை வந்துட்டு எனி டைம், ஏன்னா நம்மளுக்கு ஆட்டுக்கு வேணும் மாட்டுக்கு கொடி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் ஃபேஸ் விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு மாத்தி செஞ்சுட்டு
1: கடலை போட்டோம்னா
0: அடுத்து அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்காது, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பேன். ஏன்னா போர் இருக்கு, தண்ணி வசதி இருக்கு. அப்ப கேவிக்கையில ஆலோசனை கேட்டுப்போம், சார் இந்த மாசத்துல என்ன பயிர் வைக்கலாம், என்ன செய்யலாம். அவங்களோட ஆலோசனை படி நடந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, இதை செய்யுங்க, இந்த டைம் இதை செஞ்சீங்கன்னா இதுல லாபம் கிடைக்கும், இந்த ரகம் உளுந்து போடுங்க, இந்த ரகம் கல்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேவிக்கைகள் வந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. நேரா வந்துட்டு விசிட் பண்ணி இப்படி எல்லாம் செய்யுங்க, இப்படி செய்யும் பிளான் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மருந்து அடிக்கணும், இப்ப களை அடிக்கணும், இப்ப ரிச் அடிக்கணும் காய்க்கிற நேரத்துல அப்படி சொல்லிட்டு ஃபாலோ
1: தடுப்பூசி போறதா இருக்கட்டும், வேற என்ன கோழி வளர்க்கறவங்க கவனத்துல வச்சுக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க.
0: கோழிக்கு மருந்து எல்லாம் அப்பப்ப மாசம் மாசம் என்னென்ன கொடுக்கணும்ன்றது அதை பார்த்து கொடுத்துருவோம். பெரும்பாலும் மஞ்சள் தண்ணி, உப்பு, சின்ன வெங்காயம் அதை எப்பயுமே போட்டுறது நாங்க. அப்புறம் கீழநெல்லி, அதை வந்து ஏதாவது நோய் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதை அரைச்சி வைப்போம், சாப்பாட்டுல கலந்து வச்சிருவோம். அப்புறம் குப்பை மீனி, அதையும் கலந்து வச்சிருவோம், அந்த அம்மா இந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து பன்னி கறி, அந்த நெய் எடுத்து கொடுத்தா நோய் எதுவும் வராது அப்படின்றதுக்காக அந்த நெய் எடுத்து சாப்பாட்டுல கலந்து அது கொடுத்துருவோம். இயற்கையா தான் நாங்க வளர்க்குறோம், எதுவும் வந்து அடைச்சி வச்சுட்டு வளர்க்க கிடையாது, இயற்கையா ஃப்ரீயா விட்டு தான் வளர்க்குறோம். அதனால

0: நோய் வந்து
1: அது
0: ஏதோ
1: 5 ஏக்கருக்குள்ள.
0: பெருமளவு, ஆமா கடலை போட்டிருக்கோம்ல, அதுல இருக்கிற புழு பூச்சி இதெல்லாம் என் கோழி வந்து சாப்பிடுது.
1: அதனால வந்து கடல்ல விளையறது, அதாவது போட்டு அதை
0: அது
1: பிடிச்சி
0: ஏதோ அந்த
1: அதெல்லாம்
0: அளவுக்கு,
1: உங்களுக்கு.
0: அந்த தண்ணி விடுற டைம்ல மட்டும் அது காயிற வரைக்கும் ஒரு 2 நாள் குறைஞ்சபட்சம் அடைச்சி வச்சிருப்போம், இல்லைன்னா கால் வந்து நகத்தை வந்து கட் பண்ணிடுவோம். கோழிக்கு கட் பண்ணிட்டா 2 நாள் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணிடுறது நாங்க.
1: சிறப்புங்கம்மா. முக்கியமா இந்த கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த வெயில் காலத்துல திடீர்னு மழை பெய்ஞ்சுன்னா சோட விடுவோம்மாங்க, அதை எப்படி சமாளிப்பீங்க?
0: டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஏதாவதுனா மெடிசன் வாங்கி போட்டுருவோம்.
1: முழுக்க மருத்துவரோட ஆலோசனை தான்.
0: ஆலோசனை கேவிகே சோழமாதேவில இவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது ஒண்ணுனாலும் உடனே கால் பண்ணி ஆலோசனை கேட்டுட்டு ஒரு கைடன்ஸ் இருந்தா தானே நம்ம செய்ய முடியும், நல்லா சக்சஸ் ஆக முடியும்.
1: ஆமா, இப்ப ஒரு 3 ஏக்கருக்கு முந்திரி, அப்புறம் 10 மாடு, ஆடு, கோழி,
0: கோழி
1: இவ்வளத்தையும் நீங்களும் உங்க கணவர் மட்டுமே சமாளிச்சிட முடியுதாமா, இல்ல கூடுதலா எதுவும் வேலையாள் வச்சிருக்கீங்களா?
0: ஆள் வச்சிருக்கோம் சார். இப்ப ஆர்டர் இன்னைக்கு வந்து 5000 கருணா தீவனப்புள்ள ஆர்டர் வருதுன்னா அன்னைக்கு வந்துட்டு 5 பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கூப்பிட்டுப்போம். உங்களுக்கு வந்துட்டு 400 ரூபா சம்பளம், 2 வேளை சாப்பாடு கொடுக்கணும், 2 வேளை டீ கொடுக்கணும். அப்போ வந்துட்டு 5000 ரூபாங்கும்போது அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா போச்சுனாலும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து 3000 ரூபா நிற்கும். தீவனப்புள் வந்து மார்க்கெட்டிங்கும் பண்றோம், கருணை வந்து சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஆன்லைன்ல வந்துட்டு புக் பண்ணிட்டோங்கன்னா அவங்களுக்கு என்ன ரகம் தேவைப்படுதோ அந்த ரகத்தை வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவோம் சார். ஃபார்மை பார்த்துட்டு நேரடியாக வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால். அந்த டிஸ்ட்ரிக்டும் ஹைதராபாத் வரைக்குமே ஓரளவுக்கு ரீச் ஆகுது
1: கருணை.
0: கருணை இங்கே சேலம், திருச்சி, நாமக்கல், துறையூர் கால் பண்ணி கேட்பாங்க, கேட்கும்போது அவங்களுக்கு பார்சல் அனுப்பிவிடுவோம். அந்தமாரி ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோம், இதனாலையும் ஒரு நல்ல ஒரு லாபமாக இருக்கு.
1: இப்போ உங்கள் பகுதியில் பசுந்தீவனத்துக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்காமா, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அறுப்பீங்க?
0: கரணை வந்து சேல்ஸ் பண்றோம்ல சார், அந்த சோலையை வந்து எங்க மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, கரணை வந்து அவங்கள்ட்ட வித்துருவோம். அப்புறம் எங்க மாட்டுக்கு எவ்வளவு தேவை ஒரு 50 கிலோ அந்த மாதிரி அனுப்போம். பக்கத்துல எல்லாம் நிறைய பேரு நல்லலாம் இல்லாத இருப்பாங்க, அவங்க வந்து 10 கிலோ வேணும், 50 கிலோ வேணும், 1 டன் வேணும், 2 டன் வேணும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு கட் பண்ணி மிஷின்ல கொடுத்து தூளாக்கி நைஸாக்கி 50 கிலோ கிளாக்ல வந்து தச்சுட்டு ரெடி அப்படி சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. பக்கத்துல இருக்கிற பார்மருக்கும் கொடுக்கறோம், அவங்களும் எடுத்துப்பாங்க. அப்புறம் எங்க மாட்டுக்கு கொடுக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குங்கும் போது அதை வந்து சைலேஜ் ஊர்கா தீவனப்புல வந்து ரெடி பண்ணி பேரல்ல வந்து நாங்க வச்சுப்போம். கட் பண்ணி கொடுக்க முடியாத டைம்ல ஊருக்கு போகும்போது எங்கேயாவது வெளியில போகும்போது இந்த சைலேஜை வந்து எங்க மாட்டுக்கு எடுத்து கொடுத்துறது, இல்ல யாராவது வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது ஒரு அமௌண்ட்டுக்கு வித்துறது சார், எதையும் வந்து வேஸ்ட் ஆக்குறது கிடையாது.
1: நீங்க தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, நிலத்துல இருந்து ஒரு பிட்டு கூட விட மாட்டேங்கிறீங்க.
0: இப்ப 10 சென்ட்ல 5 சென்ட் எங்க மாட்டுக்கு, 5 சென்ட் வந்து மார்க்கெட்டிங்க்குன்னு சொல்லி அதையே ரெண்டா பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு இவ்வளவுக்கு எங்க மாட்டுக்கு, அத சின்னதா இருக்கும் போதே மாட்டுக்கு கொடுத்துறது. இது வந்துட்டு 2 ஆள் உயரம் இருக்கும், கட் பண்ணாலே ஒரு பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்கலாம்,
1: 1 கிலோ வந்துடும் உங்க கணக்குக்கு.
0: ஆமா சார்.

0: ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ரொம்ப அழகா ஒருங்கிணைச்சு பல பயிர் சாகுபடியோட கால்நடை வளர்ப்புலையும் அதிக லாபத்தை ஈட்டிட்டு வராங்க. அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யு ஸ்வேதா அவங்க. ஏன்னா முந்திரி சாகுபடிக்கு சரியான நேரத்துல கவாத்து செய்யும் போது அதிக கிளைகள் விட்டு காய்கள் அதிகமா பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதுல ஊடுபயிரா உளுந்து, கடலை, தீவனப்பயிர். தீவனப்பயிர்ல 10 விதமான ரகங்களை நடவு செய்து இத ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனமாவும் கொடுத்துட்டு வராங்க. இதனால தீவன செலவும் ரொம்பவே குறையுது. குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச வருமானம் பாக்கணும் அப்படின்னா சில பல நுணுக்கங்களை நாம கையாண்டுதான் ஆகணும் அப்படின்னு வேளாண் அறிவியல் நிலையமும் பல ஆலோசனைகளை கொடுக்கறதுனால பயிர் சாகுபடியும் எந்த தொய்வும் இல்லாம போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க.
1: சின்ன கண்ணு, நாம இருந்திடலாம் மகிழ்ச்சியாக சொல்ல கண்ணு.
0: இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கால்நடை தீவனத்துக்கான அரவை இயந்திரம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது, விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது, மாடு வளர்ப்புல தனக்குள்ள அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கையிருக்கிறாங்க.
1: நீ முன்னேறத்தான் வழி பறக்கும் செல்லக்கண்ணு, பதிவு செஞ்சு குழுவம் வச்சு பக்குவமா விற்பதற்கும் வாங்கு.
2: இப்ப நீங்க வந்து இந்த தீவனப்புல்ல பொடியா ஆக்குறதுக்கு என்ன மிஷின் பயன்படுத்துறீங்க?
3: மிஷின் வந்து கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. அது வந்துட்டு எப்படின்னா கரண்ட் தான், சுவிட்ச் போட்டோம்னா ஹோல்ஸ் ரவுண்ட்

0: இருக்கும். நம்ம வந்து டச்சு தான், இப்போ எடுத்து வச்சாலே அதுவாகவே தூள் ஆகிடும், நைஸ் ஆகிடும்.
1: நைஸ் ஆனது தான் கோழிக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, எல்லாத்துக்குமே.
0: மாட்டுக்கு இது வந்து ஸ்டேஜே, ஸ்டேஜா மேலே இருக்கிற அந்த சோலையை வந்து ஆட்டுக்கு வச்சுருவோம். மாட்டுக்கு ஃபுல்லாகவே கொடுத்தா கூட சாப்பிட்டுடும். மாடு சாப்பிட்டுட்டு அந்த மீதி தண்டு ஏதாவது கிடந்துச்சுன்னா அதை மிஷினில் எடுத்து போட்டு அதை கோழிகிட்ட கொடுத்துருவோம்.
1: இது எல்லாத்துக்கும் ஒரே மிஷின் தான்.
0: ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கினோம், 5 லட்சம் ரூபா வாங்கினேன். அந்த லோன்ல மிஷின் எல்லாமே வாங்கினோம். ஃப்ரெஷ்
1: மிஷின், ஒரு
0: கட்டுரு,
1: மிஷின்
0: சேப்
1: எவ்வளோ
0: கட்டுரு,
1: வருது?
0: ஒரு மிஷின் வந்து 30,000, 35,000 அந்த மாதிரி வரும். பால் கறக்கிற மிஷின் எல்லாமே, ஃப்ரெஷ் கட்டுரு இதெல்லாம் வாங்கணும்னு
1: ஃப்ரெஷ்
0: சொல்லிட்டு
1: கட்டுறா நம்ம.
0: இந்த தீவனத்தை வந்து கட் பண்றதுக்கு அறுக்கிறது, அருவாயில வச்சுட்டு இவ்வளவுக்கு அறுத்து இது பண்ண முடியாது. மிஷின்னா கொஞ்சம் ஆள் வச்சுட்டு அறுத்துட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அறுத்து
1: ஃப்ரெஷ்
0: தள்ளிடும்.
1: கட்டுரு வாங்குறீங்க,
0: ஃப்ரெஷ்
1: அடுத்து
0: கட்டுரு, சேப் கட்டுரு ஒரே மிஷின்ல

0: ஃப்ரெஷ்
1: தள்ளிடும்.
0: கட்டர் வாங்குறீங்க,
1: ப்ரஷ் கட்டரு, சாப் கட்டரு, ஒரே மிஷினில் டூ இன் ஒன் சொல்லிட்டு ரெண்டு வேலை இருக்கு. இதுலேயே மாட்டுக்கு மாவு அரைச்சிக்கலாம், கோழிக்கும் அரிசியை வந்துட்டு அரைச்சிக்கலாம்.
0: கோழிக்கு அரிசியும் அரைக்கலாமா?
1: ஆ, அரிசியும் அரைச்சிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கணும். ரெண்டு மிஷின் இருக்கு, ரெண்டு மிஷின் இருக்கு. இப்போ 1000 டன்னு கேட்டா கூட டக்குன்னு ரெண்டு மிஷின்லயும் ஓட்டி கொடுத்துருவோம். அவங்க லாரி, டாடா ஏசி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போவாங்க.
0: இப்ப அதே போல மாடும் வளர்க்குறீங்க, இப்ப ஒரு நாளைக்கு எப்படி எல்லாம் பராமரிக்கிறீங்க, என்னென்ன மாதிரி தடுப்பூசி போடுவீங்க, எந்தெந்த நேரத்துல போடணும், அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கம்மா.
1: காலையில வந்துட்டு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவோம். எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி காட்டணும். அவங்கள பிடிச்சி வெளியில ஃப்ரீயா கட்டிட்டு தண்ணி காட்டிட்டு அதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு பால் கறப்போம். பால் கறந்துட்டு முத நாளே தீவனத்தெல்லாம் ரெடி பண்ணி அறுத்து வச்சிருப்போம். அந்த தீவனத்தை வந்துட்டு பால் கறந்த கொஞ்ச நேரத்துல போட்டுருவோம், அது சாப்பிட்டுடும். சாப்பிட்ட பிற்பாடு திரும்ப வந்து ஒரு 12 மணி 1 மணிக்கு காலையில ஒரு டைம், மதியம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், 3 டைமும் கொடுத்துட்றது. தடுப்பூசின்னு வந்துட்டு பார்த்தா டாக்டரோட ஆலோசனைப்படி இந்த கோமாளி, அதுக்கு மஞ்சக்காமல ஊசி இந்த மாதிரி போட்டுக்கிறது.
0: சரி, கோமியம் அந்த சாணி எல்லாம் வந்து நேராக வயலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க எதுவும் குப்பை குவிமரெல்லாம் வச்சுக்கலையா?
1: கவனம் நாங்கள் வந்து கட்டி கவனையிலே உள்ள எல்லாமே போடுறதுனால வெளியில வந்து எதுவுமே குப்பை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதுலேயும் சாணி யூரின் மட்டும்தான் இருக்கும், சுத்தமாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நாங்கள் அதை அள்ளுறது இல்லை பெரும்பாலும், அள்ளிட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டு காட்டினோன்னா எல்லாமே கிளீன் ஆகிடும், அப்படியே போயிட்டு வயலில் இதாகிடும். ஸ்மெல் இல்லாத இருக்கணுன்றதுக்கு காலை மலை இருவேலையுமே கழுவி விட்டுருவோம். முந்திரிக்கு வந்துட்டு மாட்டோட சாணியை வந்து கொடுக்கணுன்றதுக்காக ஆள் இருக்கும்போது அவங்க சாணி அள்ளி இது பண்ணிடுவாங்க. உரம் முந்திரிக்கு வந்துட்டு சாணியோட எரு.
0: சரி, அதே போல இந்த இது கோழியோட எருவும் கொடுத்தாலும் முந்திரி நல்லா விளையின்னு சொல்லுவாங்க.
1: கோழி அங்கேயே தானே இது எல்லாமே கொடுத்துருவோம் சார், நல்லா காய்க்குது.
0: ஆமா, இப்போ உங்களுடைய ஒரு நாள் பொழுது அதை சொல்லுங்கம்மா. காலையில எந்திரிச்சு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி வரையும் இயல்பா ஒரு நாளைக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கும் சார். அப்படின்னா என்னென்னலாம் அப்படியே சொல்லுங்க.
1: காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை மாட்டு பிடிச்சி தண்ணி காட்டி அதை வெளியில கட்டிடுறது.
0: சிறப்பு
1: கட்டிட்டு அதுக்கு பால் கறக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருவோம். அப்புறம் 7 மணிக்கு மேல எங்க ஹஸ்பண்டு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து அதுக்கு அந்தாண்ட பாத்துப்பாங்க. பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனோம், அப்புறம் அவங்களுக்கு சமைக்கணும், அதனால போயிட்டு 8 மணி வரைக்கும் 1 ஹவர் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறது. பசங்களை கிளப்பி விட்டு இவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு வருவோம். அதுக்குள்ள எங்க ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்ச உதவியெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்களை அனுப்பி விட்டு நான் வந்தேன்னா வேளாள் வந்து 9 மணிக்கு வந்துருவாங்க. 9 மணிக்கு வந்தா நானும் ரெடி ஆயிடுவேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களோட நிலத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அங்க தீவன புல் வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் முதனாலே நம்மளுக்கு ஆர்டர் வந்துடும், இவ்வளவுக்கு வேணும் இவ்வளவு கரணுன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த ஆளுங்களை வச்சுட்டு கரணை வந்து ரெடி பண்ணி அதை பார்சல் ஆபீஸ் கொண்டு போய், ஜெயங்கொண்டம் 15 கிலோமீட்டர் இருக்கு, ஸ்கூட்டில போய் எடுத்துட்டு போய் போட்டு வந்துடும். பார்சல் போட்டு வந்துடும், டெய்லியும் ஆர்டர் இருந்துட்டே தான் இருக்கும். அப்படி ஆர்டர் இல்லாட்டினாலும் ஏதாவது கொள்ளையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா சுத்து எடுக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை இருந்துட்டு இருக்கு. அப்புறம் மாடு பாக்குற வேலை, கோழி பாக்குற வேலை, விவசாயம் பாக்குறோம், தண்ணி பாய்ச்சற வேலை.
0: கோழி எல்லாம் எத்தனை மணிக்கு திறந்து விடுவீங்க?
1: கோழி காலையில எழுந்திரிச்சோடனே திறந்து விட்டுரும். திறந்து விட்டா சாயந்தரம் அதுவாகவே வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, கதவு மட்டும் ஓபன் பண்ணி வச்சா போதும். ஒவ்வொன்னா தனித்தனியா அடைக்கிறது இல்ல, ஓபன் பண்ணி வச்சா போயிட்டு அது இது அவங்கவுங்க
0: எடுத்து
1: ஆடும். அதேமாரி காலையில ஒரு டைம் விடுவோம். இந்த தீவன புல் அரை ஏக்கர் வந்து ஃபுல்லா வலை கட்டி விட்டுருக்கோம், அதுல போயிட்டு தானாவே மேய்ஞ்சிட்டு டோர் மட்டும் லாக் பண்ணிடுறது.
0: மதியத்துக்கு அப்புறம் பால் கறந்துட்டு,
1: ஆமா காலை சாலை ரெண்டு வேலையும் வந்து பால் கறக்கிற
0: ஒருபாடு. 5 மணிக்கு ஃப்ரீ ஆயிருவீங்களா? 5-6 மணிக்கு
1: நைட் 8 மணி ஆயிடும். ஏன்னா 5 மணிக்கு தான் ஆளுங்களை வந்து களைச்சு விடும். காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆளுங்க இருப்பாங்க. இந்த மார்க்கெட்டிங் இந்த வேலை போயிட்டு இருக்கோம். அது ஒருபாடு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னா அடுத்து பால் கறக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அப்புறம் பால் எடுத்துட்டு போய் பண்ணையிலாம் ஊத்திட்டு 8 மணிக்கு வந்துட்டு அப்புறம் பசங்களை பாக்குறதுக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கு அப்படியே டைம் போயிடும். 9 மணி ஆயிடும் வேலையை முடிக்கிறதுக்கு.
0: சோ வந்து ஒரு 12-15 மணி நேரத்துக்கு மேல வேலை இருக்கும்.
1: இருந்தாலும் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும், ஏன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை, நல்லாதான் போகும், விரும்பி ஆசைப்பட்டுதான் செய்யறோம் அந்த வேலையை.
0: சிறப்புமா, இப்ப நீங்க இந்த மாதிரி ஆன்லைன் மூலமா எல்லாம் பண்றதுக்கு எப்படிமா அந்த ஐடியா வந்துச்சு, அதை எப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கிறத சொல்லுங்கம்மா.
1: நாங்க ஆன்லைன்ல தானே சார் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நான் ஃபர்ஸ்ட் விதை வாங்கும் போது 5000 ரூபாய்க்கு வாங்கினேன், 5 ரகம் தான் எனக்கு கிடைச்சிது. அப்ப இன்னும் 5 ரகம் தேவைப்பட்டப்ப சுரேஷ் தேவராஜன் சொல்லிட்டு பெரம்பலூர்ல அவங்கள்ட்ட வாங்கினேன். அப்புறம் விருத்தாச்சலத்துல அங்க காவேரி ஃபார்ம் இருக்குல்ல அங்க வாங்கினேன். இப்ப நான் யோசிச்சேன், இங்க பெரம்பலூர்ல இருக்கு, விருத்தாச்சலத்துல இருக்கு, இதையே நம்ம செய்யக்கூடாது, நம்ம மாவட்டத்துல யாருமே செய்யல, நம்ம செஞ்சா இங்க இருக்கிறவங்களுக்கும் பயனா இருக்கும், நம்மளுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரும்ல அப்படி யோசிச்சு ஆரம்பிச்சு செஞ்சதுதான்
0: சரிங்கம்மா.
1: இது.
0: இப்போ நீங்கள் வந்து

0: யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கீங்க. வச்சுருக்கும் போது நீங்கள் வீடியோலாம் எடுக்கணும், அந்த வேலையெல்லாம் யாரும்மா செஞ்சு தர்றது உங்களுக்கு?
1: எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா சப்போர்ட் சார்,
0: அவரே செஞ்சு கொடுத்துருவாங்க.
1: அவரை செஞ்சு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவும் அனுபவம் பெருசாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கள் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட தான் இந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகும்.
0: குழந்தைங்களாம் என்னம்மா படிக்கிறாங்க?
1: பாப்பா வந்து 7th, தம்பி வந்து 4th படிக்கிறான். சின்ன பசங்க தான்.
0: ஐயா என்ன வேலையிலாம இருக்காங்க?
1: கும்பகோணத்தில் ஏஏ இருக்காங்க, ஈபியில் இருக்காங்க.
0: கும்பகோணம்னா போயிட்டு வந்துருவாங்க.
1: டெய்லி போயிட்டு வந்துட்டு என்னென்ன உதவிலாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போக முடியுமோ எல்லா உதவியுமே செஞ்சிருவாரு. அவரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்து செய்ய முடிஞ்சது.
0: இப்ப விவசாயம் பண்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னம்மா?
1: நான் விவசாயம் செய்யறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை வந்து, நம்மளுக்கு வந்து அனுபவம் இருக்கும், இருந்தாலும் வந்துட்டு ஒரு படிச்ச ஒரு கைடன்ஸ் இருக்கிறவங்களோட நம்ம சார்ந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஸா இருக்கலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்ன மெடிசன் கொடுக்கணும். இப்ப ஒரு கோழிக்கோ ஒரு ஆட்டுக்கோ ஏதோ ஒரு இதுனா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும்ன்றது தெரியாது. அதனால எப்பயுமே வந்துட்டு பர்சனலாக ஒரே டாக்டர்கிட்ட வந்துட்டு கன்சல்டிங் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் எனி டவுட்டு, எந்த ஊசி சன ஊசி வைக்கிறதா இருந்தாலும், வேற ஏதாவது பிரச்சனை நீர்கட்டி மடி வீக்கம் இந்த மாதிரி நிறைய எது வந்தாலும் ஒரே டாக்டர் வச்சுட்டு அவங்களோட கைடன்ஸ்லேயே போயிட்டு இருக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம பக்கத்தில் எங்கேயாவது தோழமாதவி பண்ண மாதிரி ஏதாவது இருக்கும், இந்த பண்ணையில் போயிட்டு அவங்களோட ஆலோசனை கேட்டு, சார் என்ன பண்ணணும், என்ன மருந்து கொடுக்கணும், இப்போ என்ன அடுத்து செய்யணும், அடுத்து என்ன பயிர் இருக்கு, என்ன ஸ்கீம் இருக்கு, கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம் இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டோம்னா அவங்க வந்துட்டு நம்மள நல்லா மேலும் மேலும் கொண்டுட்டு போயிடுவாங்க. நம்ம இன்னும் நல்லா சக்சஸ் ஆயிடலாம். எந்த ஒரு அனுபவமுமே இல்லாத 4 மாடு 3 மாடு ஆடு இதெல்லாம் வச்சிட்டு இருந்தா நம்ம நிறைய சாதிக்க முடியாது. இவங்களோட கைடன்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும் போது, கிளாஸ் எல்லாம் போகும்போது, அப்ப நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நம்ம அடுத்து அடுத்து இவங்கள மாதிரி செய்யணும், அடுத்து இந்த மாதிரி போகணும், அடுத்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றது வரும். அடிக்கடி வந்து கிளாஸ் போகணும், மீட்டிங் போகணும், போனாதான் வந்துட்டு அங்கே என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த ஆலோசனைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனை கிடைச்சதுன்னா அப்ப நம்மளுக்கா ஒரு ஐடியா வந்து அப்ப செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா சக்சஸ் ஆகலாம். இப்ப நாங்க ஒன்ன மட்டும் செய்யாத, இப்ப இத்தனை செய்யறோம். இப்ப எனக்கு மாட்டுல வந்து லாபம் வரலினா அடுத்து வந்து கருணையில இருக்கு, கருணையில லாபம் வரலினா அடுத்து கோழி இருக்கு, கோழியில வரலினா அடுத்து வந்து எனக்கு ஆடு இருக்கு. அப்படியே அடுத்தடுத்து எனக்கு வந்து நான் ஸ்டெக் ஆகி நிக்கும் போது ஏதோ ஒண்ணு என் கையை பிடிச்சிட்டு வந்துடும். ஆலோசனை இருந்ததுனால தானே இப்ப இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்துட்டு ஆடு மாடுலாம் இன்சூரன்ஸ், இந்த டாக்டரோட கைடன்ஸ் இருந்ததுனாலதான் இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க, 250 ரூபா ஒரு இயருக்கு அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட்லயே இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு அப்படிதான் ஒரு சர்க்கிள், நான் வந்துட்டு 80,000 ரூபா போட்டு மாடு வாங்கினா 10-15 லிட்டர் கறந்துச்சு. அந்த மாடு பார்த்துட்டு கோமாளி நோய் வந்து அம்மு வந்து மாடு வந்து இறந்துருச்சு. வாங்கி ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. இறந்துட்டோடனே மனசு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா வந்துட்டு நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து மாடு இறந்துச்சுன்ற அந்த ஒரு வருத்தம் இருந்தது. ஆனாலும் நான் வந்து கடன் வாங்கி தான் அந்த மாடு வாங்கியிருந்தேன். இப்ப என்னன்னா ஒரு 5,000 ரூபாய் மட்டும்தான் குறைஞ்சது. அப்போ கவர்மெண்ட்ல வந்துட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. இதுக்கு வந்து டாக்டரோட ஆலோசனை இருந்ததுனாலதான் நான் இதுல இருந்து தப்பிச்சு வெளியில வர முடிஞ்சது. இதுவே வந்துட்டு இந்த மாடு இறந்துருந்ததுன்னா நான் அன்னைக்கு உடஞ்சி உக்காந்துருப்பேன், இப்படி வந்துட்டு ஆயிடுச்சு. அப்ப அடுத்த டைம் எனக்கு வந்து அந்த செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வந்திருக்காது. இப்ப அதனால வந்துட்டு எல்லாமே வந்து பாலிசி பண்ணி வச்சிடணும். அதனால ஒரு தொழிலை மட்டும் நம்ம கையில வச்சிட்டு கூடாது, நிறைய இருந்துச்சுன்னாதான் ஸ்டெக் ஆகாத வெளியில வந்துடலாம் அதுல இருந்து.
0: சரிங்கம்மா. அப்புறம் இந்த கடலை வந்து எப்படி பண்றது அதை பத்தி சொல்லுங்க.
1: இப்ப தீவனப்புல் எப்படி வந்து 10 ரகம் வச்சிருக்கோமோ இந்த கடலையும் அந்த மாதிரிதான். இப்ப 2 ஏக்கர் இருக்குல்ல, 2 ஏக்கரை வந்து 5 பிரிச்சிட்டோம். நாட்டுக்கல்ல வந்து குத்துக்கல்ல அது ஒரு ஃபேஸ், அதுக்கடுத்து கிர்னர் 5, TCGS, கதரி, நாட்டுக்கல்ல அப்படி சொல்லிட்டு இன்னும் இருக்கு ஒரு 2-3 கட்டைக்கல்ல அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு 5 ரகமாக போட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா 4 மாசத்து கல்லுன்னு சொல்லி போட்டிருக்கோம். எல்லாருமே இந்த கட்டைக்கல்ல கட்டைக்கல்லுன்னு சொல்லிட்டு 3 மாசம் ஒரே கல்லையை தான் போடுறாங்க. இப்போ நாங்கள் 5 ரகம் போட்டதுனால ஒரு கிலோ வந்து 120 ரூபான்னு சொல்லிட்டு இந்த கல்லையை வந்துட்டு என்ன பண்ணுறது, வியாபாரிகள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட விற்கிறது இல்லை கொடுக்கறது இல்லை, அவங்க வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு தான் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போவாங்க. 2,800 ரூபா 3,000 ரூபா இதை தாண்டி வந்து எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. இதுவே வந்து அந்த கல்லை வந்து நம்ம சுத்தம் பண்ணி கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக தரமான ஒரு பொருளை ஒரு கிலோ 120 ரூபா 130 ரூபான்னு சொல்லிட்டு விவசாயிகள்ட்டே கொடுத்துட்றது. இதில் ஒரு நல்ல லாபமாக கிடைக்கும். ஒரு மூட்டை வந்துட்டு 40 கிலோ 5,000 ரூபான்னு சொல்லிட்டு விதைக்கல்லையாக விற்றுருவோம். அப்படி விதைக்கல்ல விற்காத டைமில் என்ன பண்ணுவோம்னா எண்ணெயாக அடி 1 லிட்டர் வந்து 250 ரூபா சொல்லிட்டு எண்ணெய் விற்றுருவோம். இந்த புண்ணாக்கை வந்து எங்களோட

0: மாட்டு யூஸ் பண்ணிப்போம், அப்படி இல்லாட்டினா யாராவது கேட்டாங்களா எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு கிலோ வந்து 55 ரூபா 60 ரூபான்னு சொல்லிட்டு அதுவும் விற்றுறோம். அதுலேயும் ஒரு நல்ல லாபம் கிடைக்குது எங்களுக்கு. எங்களோட வீட்டுக்கு வந்து இந்த கடலை எண்ணெய் இதெல்லாம் ஆடி யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: அதாவது பசுந்தீவனத்தில் எப்படி 10-15 வகையான வெரைட்டி வச்சிருக்கீங்களோ அது மாதிரி கடலையும் பல வெரைட்டி வச்சிருக்கோம்.
0: கடலையிலையும் அந்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த மாதிரி விவசாயிகள்ட்ட தான் நாங்கள் வந்துட்டுமே கடலையை ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 ஏக்கரில் 60 மூட்டை கிடைச்சிது. 60 மூட்டையில 10 மூட்டை வீட்டுக்கு வச்சுட்டோம், மீதி 50 மூட்டையும் ஃபுல்லாகவே ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான், பக்கத்து ஊரில் இருக்கிற விவசாயிகள்ட்ட தான் விற்றோம். இதனால எனக்கு வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு 2,10,000 ரூபாய்க்கு வந்து 50 மூட்டை கடலை வந்து விற்றுது. அப்போ நான் ஒரு நல்ல லாபத்தை வந்து அனுபவிச்சோம்.
1: சிறப்புமா. ஆமாம், இப்போ இது குறித்து அதாவது முந்திரி சாகுபடி குறித்தோ இல்லை ஆடு மாடு வளர்ப்பு குறித்தோ இல்லை பசு தீவனம் வளர்ப்பு குறித்தோ ஏதாவது சந்தேகம் கேட்கணும் ஆலோசனை உங்கள்கிட்ட பெறணும் அப்படின்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 88 70 91 10 80.
1: ஆமாம், திருப்பி ஒரு தடவை சொல்லிடுங்கம்மா.
0: 88 70 91 10 80 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி எந்த சந்தேகம் வரதாலும் எந்த நேரம் வரதாலும் கால் பண்ணி கேட்கலாம்.
1: ஆமாம், இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய விவசாய அனுபவங்களை உங்களுடைய வியாபார அனுபவங்களையும் யுக்திகளையும் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
2: முத்து முட்டா செட்ட வச்சு முத்து முத்தா கதிர் விளைஞ்சி முதல் தரமா வித கிடைக்கும் சின்ன கண்ணு நீ முன்னேற.
3: தீவனப்பயிர் சாகுபடி போல கடலை சாகுபடியிலையும் பலவிதமான ரகங்களை நடவு செஞ்சு நல்ல வருமானத்தை ஈட்டுறாங்க. கால்நடை கழிவுகள் எல்லாம் பயிர்களுக்கு உரமா ஆகறதுனால உரச்செலவு ரொம்பவே குறையுது. எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே நாம விருப்பப்பட்டு செய்யும் போது அதுல மனநிறைவு நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒருங்கிணைந்த பண்ணையத்துல தனக்குள்ள அனுபவங்களை ரொம்ப அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யு ஸ்வேதா அவங்க.

நிகழ்ச்சியில் இனி காய்கறி சாகுபடியில் ஆர்வம் உள்ளோர் கவனத்திற்கு, கொத்தவரை பயிர் அதிக வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இது ஒரு வெப்ப மண்டல பயிராகும். இவை அனைத்து வகையான மண் வகையிலும் நன்றாக வளரும் தன்மையுடையது. ஆனால் பனிப்பகுதிகளில் நன்றாக வளராது. கொத்தவரையில் பூசா மவுசாமி, பூசா நவுபஹார், பூசா சதபஹார் மற்றும் MDU1 என்ற ரகங்கள் உள்ளன. நல்ல வடிகால் வசதியுடைய மணற்பாங்கான அல்லது வண்டல் மண்ணின் காரத்தன்மை 7.5 முதல் 8 வரை இருத்தல் வேண்டும். ஜூன், ஜூலை, அக்டோபர், நவம்பர் போன்ற மாதங்கள் விதைப்பிற்கு ஏற்ற காலமாகும். ஒரு ஹெக்டருக்கு 10 கிலோ விதை போதுமானது. விதைகளை பாறைகளின் பக்கவாட்டில் 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஊன்ற வேண்டும். விதையினை ஆரிய அரிசி கஞ்சியில் 600 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவை கொண்டு அல்லது 50 மில்லி ரைசோபியம் திரவ உயிர் உரம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைக்கும் முன்னர் 15 முதல் 30 நிமிடம் நிழலில் உலர்த்த வேண்டும். நிலத்தை நன்கு உழுது பண்பட செய்தல் வேண்டும். கடைசி உழவின் போது ஒரு ஹெக்டருக்கு மக்கிய தொழு உரம் 25 டன், அசோஸ்பைரிலம் 2 கிலோ, பாஸ்போபாக்டீரியா 2 கிலோ அடி உரமாக இட வேண்டும். திரவ உயிர் உரமாக இடும் பட்சத்தில் ஒரு ஹெக்டருக்கு அசோஸ்பைரிலம் 500 மில்லி, பாஸ்போபாக்டீரியா 500 மில்லி என்ற அளவில் வயலில் இட வேண்டும். தலைச்சத்து 25 கிலோ, 50 கிலோ மணிச்சத்து, 25 கிலோ சாம்பல் சத்துக்களை அடி உரமாக இட வேண்டும். நடவு செய்த 30வது நாளில் ஒரு ஹெக்டருக்கு 25 கிலோ தலைச்சத்தினை மேலுரமாக இட வேண்டும். பயிர் பாதுகாப்பு நடவடிக்கையாக இமிடா குளோபிரிடு மருந்தினை 1 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதால் இலை தத்துப்பூச்சியினை கட்டுப்படுத்தலாம். சாம்பல் வண்டினை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03% 2.5 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கொத்தவரையை தாக்கக்கூடிய இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்த மேங்கோசெப் 2 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 15 நாட்களுக்கு ஒரு முறை நனையும் கந்தகத்தூள் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். மகசூல் ஆனது விதைத்த 90வது நாளில் 5 முதல் 7 டன் அளவிற்கு கிடைக்கும். இவ்வாறு அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.

0: நேரம் சரியாக 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். ஆந்திர பிரதேச மாநிலம் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டுமென்றார். இந்தியா 26க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் குடியேற்றம் மற்றும் இடப்பெயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மனிதவள இடப்பெயர்வு மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாதுகாப்பான சட்டபூர்வமான இடப்பெயர்வை உறுதி செய்வதில் நாட்டின் அர்ப்பணிப்பு இ மைக்ரேட் தளத்தின் மூலம் வெளிப்படுவதாகவும், இத்தளம் தொடங்கப்பட்டதிலிருந்து 50 லட்சத்திற்கும் அதிகமான குடியேற்ற அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏதென்ஸை தலைமையிடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் திறமையான மருத்துவ பணியாளர்களை உருவாக்குவதிலும் அரசு சமமான முக்கியத்துவத்தை அளித்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுதில்லியில் கல்லீரல் பித்தநாள அறிவியல் நிறுவனத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் இதுபோன்ற நிறுவனங்கள் முன்னோடி பங்காற்றுவதாக கூறினார். நாட்டின் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவடைந்தது. 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக சிறப்பாக செயல்பட்ட திரு பிரபுசங்கர், திருமதி பூங்கொடி, திருமதி மெர்சிரமியா ஆகிய 3 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பசுமை விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி செய்யும் நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தவறும் பட்சத்தில் மின் உற்பத்தி நிறுவனங்களின் மின் உற்பத்தியில் 10% மின் கணக்கீடு கழித்து கணக்கிடப்படும் என அவர் எச்சரித்தார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியிடப்பட உள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடப்பாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் குரலிசை, நாதஸ்வரம், தபில், பரதநாட்டியம், வயலின் உள்ளிட்ட பிரிவுகளில் 13 வயது முதல் 25 வயதிற்குட்பட்ட மாணாக்கர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. திரவ யூரியா உரங்கள்

கொண்டு ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் செயல்முறை விளக்க கண்காட்சியும் இதில் இடம்பெற்றது. சேலத்தில் லஞ்சம் வாங்கிய காவல் ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருள்மிகு சாத்தூர் வெங்கடாஜலபதி திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. போபாலில் நடைபெற்ற அகில இந்திய கராத்தே சாம்பியன் பட்ட போட்டியில் தமிழ்நாடு அணி 14 தங்கம், 14 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. இந்த அணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனித் தயானந்தன், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்க உள்ளனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை செஸ்டர் லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 2020 போட்டிகள், 3 1-நாள் போட்டிகள் வரும் 19 தேதி வரை நடைபெறவுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-3-1-246-1-201 அல்லது 240-102-1. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இன்றைக்கு இரவு இசை இனிமை கேட்டிணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடவும்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை நேயர்களோடு கலந்துரையாடலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து சார்?
1: சார், சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார்.
0: சிவகுமார் சார், என்ன பாடல் வேணும் சார்?
1: சார், நிகழ்ச்சியில் வந்து சின்னத்தம்பி படத்தில் இருந்து போகுமா ஊர்வலம், இந்த பாடல் வேணும் சார்.
0: அப்படிங்களா சார், ரொம்ப சந்தோஷம் சார்.
1: ஓகே, இந்த பாடல் வந்து எங்கள் நண்பர்கள் அனைவருக்காகும்.
0: அனைவருக்கும் கண்டிப்பாக டெடிகேட் பண்ணிடலாம் சார்.
1: ஓகே சார்,
0: நன்றி சார். நன்றி சார், நன்றி சார்.

0: திருச்சி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேயர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாடல்களை கேட்போம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஏய், இணைப்பில் இருக்கீங்க, யாரு?
2: நான் கோயம்புத்தூர் கருமத்தை மட்டும் வெளியில் பேசுறேன் சார்.
1: ஆ, சொல்லுங்கய்யா, இன்னைக்கு இரவு பொழுது எப்படி போகுது உங்களுக்கு?
2: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கீங்க. தற்சமயம் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க.
1: ஆஹா, செயலியில் மட்டும் நிகழ்ச்சியை கேட்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு சிறப்பு தெரியுமாங்க, இன்னைக்கு காற்றலைகளில் வந்து நம்ம விளையாட்டு நிகழ்ச்சியோட நேரடி வர்ணி கேட்கறதுனால இங்கே திருச்சியிலே இருக்கவங்க கூட இன்னைக்கு எல்லாருமே செயலியின் மூலமாக தான் கேட்க போகிறோம்.
2: அப்படிங்களா?
1: ஆ, எல்லாரும் இப்போ நீங்கள் உங்களோட தான் இணைந்திருக்கோம். சரிங்க, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
2: இன்னைக்கு நம்ம காலம் சொல்ற பாக்கியராஜ் அவருடைய நினைவாக முந்தாலே முடிச்சு படுத்து அந்தி வரும் நேரம் பாட்டுங்க. இது ரொம்ப இளையராஜ இசையில கேக்குறது ரொம்ப அருமையா இருக்குங்க. அவர் நினைவா அந்த பாட்டு கேக்குறதுக்கு விரும்புறீங்க.
1: நன்றிங்க. அந்தி வந்து ரொம்ப நேரம் கழிச்சு, ஆனா இப்ப நான் காற்றலைகள்ல அந்தி வர போகுது.
2: நன்றிங்க. வாழ்த்துக்கு. நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க. நன்றி.

0: திருச்சி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களோடு பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நேயர் யாருன்னு பார்ப்போம்.
1: இனிய இரவு வணக்கங்களுடன் திருமணவாடியிலிருந்து வலம்புரிநாதன்.
0: வலம்புரிநாதன் ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இரவு வணக்கங்கள்.
0: இரவு வணக்கங்கள்.
1: நாங்கள் வந்து பாக்யராஜுக்கு ரசிகர் மன்றம்லாம் வச்சு ஒரு நடத்தினோம்.
0: சரிங்க ஐயா.
1: என்னை வந்து பாக்யராஜ் பைத்தியம்னு கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க எங்கள் ஊரில். அந்த அளவுக்கு அவர் நடிப்பில் ஈர்க்கப்பட்டாங்க.
0: நல்லது நல்லது.
1: ஜனரஞ்ச நாயகனை இறந்தது திரையுலகுக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற ரசிகர்களுக்கு பெரிய இழப்பு.
0: ஆமாம் ஐயா. என்ன
1: அவரோட நினைவாக வந்து சுவர் இல்லாத சித்திரங்கள், அருமையான யதார்த்தமான திரைப்படம். அது திரைப்படம் மாதிரியே இருக்காது, நிஜத்துல நேர்ல நடக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி படம்.
0: ஆமாங்க ஐயா. காலத்தால் வென்ற காவியம்.
1: ஆமா, அது வந்து காதல் வைபோகமே இந்த பாடல் கேட்கறவங்க ரொம்ப ஆசைப்படுறேன்.
0: சரிங்க ஐயா, நீங்க கேட்ட பாடல கொடுத்துடலாம் ஐயா.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.

0: இரவு இசை இனிமை நேயர்களோடு எந்த ஒரு உரையாடலில் போயிட்டுருக்கு. நாம் அடுத்து நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா, கடலூர் மாவட்டம் காட்டுமாவடி வட்டம் மேலக்கஞ்சங்கொல்லை வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேங்க ஐயா.
0: ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோங்க ஐயா.
1: ஐயா ஒரு விண்ணப்பம்.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
1: ஐயா வெங்கடேஸ்வரன் ஐயா எப்படி டியூட்டியில் இருக்காங்களா எப்படிங்க ஐயா?
2: ஏ வெங்கடேஸ்வரன் ஐயாவுக்கு நம்ம கடிதங்கள் மூலமாக நம்ம வந்து பகிரலாம். இப்போ நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நாயகன் படத்துல இருந்துட்டு காதல் ஒரு சங்கீதமா அந்த பாடல்.
2: நீ ஒரு காதல் சங்கீதம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம்.
2: நன்றிங்க. நன்றி.

0: திருச்சி வானொலி அலைவரிசையில் இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 0431-246-1021-240-1021. அடுத்த நேர நிகழ்ச்சியில் நம்மோட இணைய காத்துட்ருக்காங்க, யார் என்னன்னு கேட்போம். ஐயா வணக்கம்.
1: மணப்பாறைக்கா சந்திரசேகர்.
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். சூப்பராக இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். சரிங்க, என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: வாழ்த்துக்கள்.
0: சரிங்க, நன்றி.

0: திருச்சி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கேற்கக்கூடிய நேயர் யாரு என்னன்றதை பார்க்கலாம். வணக்கம்.
1: இனி இரவு வணக்கங்களுடன். மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: அப்படிங்களா, அருமை. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்க நலமா சார்?
0: நல்லா, உங்களுடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கும்.
1: நன்றி நன்றி.
0: எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டுமா?
1: படம் ரேவதி.
0: சரிம்மா.
1: பாடலின் வரி அத்தானின் நெஞ்சுக்குள்ளே.
0: அப்படிங்களா, நல்லா இருக்கே.
1: ஜேசுதாஸ் ஜானகம்மா பாடிப்பாங்க.
0: அப்படிங்களா,
1: சங்கர் கணேஷ் இசையில. பாட்டு இன்னைக்கு நான் பார்த்தேன்,
0: நன்றிமா. பாடல்.

0: அடிக்கடி துடிக்குது
1: நெஞ்சுக்குள்ளே.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேட்டு இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டியிலிருந்து கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார்,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்குங்க சார்.
1: சரி,
0: திருச்சியில் எப்படிங்க சார் மழை இருக்கா? வெயிலாம்
1: எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க சார்.
0: ஓகே சார்.
1: சரி சார், என்ன பாடல் வேண்டும் சார், என்ன திரைப்படத்துலேருந்து சார்?
0: சார், எங்கள் ஊர் காவக்காரன் படம்.
1: ஓகே சார்.
0: அதில் வந்து அரும்பாகி முட்டாகி பூவாகி என்ற படம்.
1: அப்படிங்களா? கிரிவமான மனநிறைவோடு வழங்கிடலாம்.
0: ஓகே சார், சந்தோஷம் சார். தேங்க்யூ சார்.
1: நன்றி சார், நன்றி சார்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கருப்பு வெள்ளை கானங்களை கேட்டு ரசிக்க 938 546 102.1
1: இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் இது எல்லாத்தையும் சேர்த்து அழகிய குரல் பதிவாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். இல்லை தமிழில் தட்டச்சு செஞ்சும் அழகிய குறுஞ்செய்தியாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையேயான போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்டு இணைந்திருக்கிறோம். இனி நியூஸ் அட் 9.

0: the weaker sections and contribute to nation building. Railways to launch three projects worth over 1,100 crore rupees to improve communication and operational system. Special intensive revision of electoral rolls begins in Delhi, Jharkhand, Meghalaya, Karnataka and Maharashtra. US Supreme Court strikes down President Trump's order ending birthright citizenship. And in the FIFA World Cup, France to take on Sweden in New York, while Ivory Coast to clash with Norway in Texas. That is all in the news at 9. Good night.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் நேயர்கள், இனி 2026 ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனையை தொடர்ந்து கேட்கலாம். நியூஸ் ஆன் செயலியில் வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.

நேயர்களோடு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இந்த இரவு வேளையை ராகத்தோடு சேர்த்து இனிய இரவாக மாற்ற வருகிறது இனிய ராகம்.

நேரம் 9:27. இந்த இரவு நேரத்தில் மனதில் 1000 எண்ணங்கள், ஆனால் அவற்றை கட்டி இழுக்க ஒற்றை பாடல் போதும். அப்படி ஒரு பாடல் நேயர்களுக்காக.

நேயர்கள் கேட்டுட்ருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் கருப்பு வெள்ளை காணங்களை கேட்டு ரசிக்க 938 546 102.1 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் மனதிற்கு பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஓர் இதை குரல் பதிவாகவோ தமிழில் தட்டச்சு செய்தோ அனுப்பி வையுங்கள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகத்தில் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 9:42. வார்த்தைகளுக்குத்தான் எவ்வளவு வலிமை! கண்ணுக்கே தெரியாத மனசை கூட தொட்டுருது. அது நேர்மறையாகவோ இல்லை எதிர்மறையாக கூட இருக்கலாம், ஆனால் தாக்கம் எப்பொழுதும் பெரிதுதான்.

நிகழ்ச்சியில் கருப்பு வெள்ளை கானங்களை கேட்டு ரசிக்க 938-546-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அவை இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஓர் இதை குரல் பதிவாகவோ தமிழில் தட்டச்சு செய்தோ அனுப்பி வையுங்கள். முதலாவதாக

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்பத்திற்கிணங்க பாடல்கள் ஒழிக்கப்படுகிறது. அடுத்ததாக நேயர் பெரம்பலூர் ரேணுகா செல்வராஜ், மஞ்சுளா சுவாமிநாதன், பால சரஸ்வதி முத்துராமலிங்கம், தனலட்சுமி ஜெயராமன் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க சிவகங்கை சீமை படத்திலிருந்து பாடல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் விரும்பிய பாடல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இதுவரை ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா

இதுவரை கேட்டு ரசித்த பாடல் நாயக்கன் பாளையம் எம் திலகவதி அவர்கள் கேட்டு விரும்பிய இசைக்கப்பட்ட பாடல். ஐசிசி மகளிர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் மேற்கிந்திய தீவை ஆஸ்திரேலியா 127 ரன்கள் பெற்று வெற்றி பெற்றது.

நேரம் 10:40. இதுவரை கேட்ட பாடல் பெரிய மிளகு பாறை முத்து அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க இசைக்கப்பெற்றது. இனிவரும் பாடல் குமரன் நகர் லக்ஷ்மி அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க இசைக்கப்படுகிறது.

0: 9238 546 102 இந்த வாட்ஸ்அப் எனக்கு நீங்கள் வந்து பாடல்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோட பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர்
1: நங்கவரம் கோமதி பெரியசாமி.

திருச்சியகம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் அடுத்த நேயராக மணப்பாறை தோரங்குறிச்சி கார்த்திகேயன் அவர்கள் விரும்பிய பாடல்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. கேரளா கூட்டு நாடு கருப்பசாமி குடும்பத்தினர் அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க அடுத்த பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அதிரடி படை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். சித்ரா அவங்களுடைய குரல்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரல்ல, காளிதாசன் வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சும். நேரம் 11:08 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். உன்னி கிருஷ்ணன் அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

வீரா திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா இவங்களுடைய குரல்ல, வாலியவர்களுடைய வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். நேரம் 11:19 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆசை திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய தேவா அவர்களுடைய இசையில வாலி வரிகள்ல உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

0: நேரம் 11:30 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், தேனி குஞ்சராம்மா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.
1: கொக்கு கண்டு

தேவா திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:40 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். கே ஜே யேசுதாஸ், சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

மரத்து போனதினாலே ஆசை நரத்து போய்விடுமா, வயசு அதிகமானதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா, காத்திருந்தா காத்திருந்தா அதை அனுபவித்திடணும், செய்யட செய்யட செய்யட நீ ஜெல்தா செய்யட செய்யட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: பரவாயில்ல, நல்ல டைம் தான்.
1: அப்போ
0: கமான், யூ ஸ்டார்ட்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: மேகங்கறக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்கலம். காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மேல் சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
0: தேவதேவ கலையாமிதே மாயாமாளவ கவுளை ராகத்தில் சுவாதி திருநாட்டுத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்.

காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரச சுவதன ஸ்வாதி திருநாள் கிருதி கல்யாணி ராகம் ஆதி

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஷியாமலா சிவராமன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.